0: ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கா, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்குதா எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா ஃபோர் வீலர் பெட்ரோல் அண்ட் டூ வீலர் பெட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்களோ இமிடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

நேரம் 7:26. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மதுர கீதம்.

0: கேட்ட பாடல் கே எஸ் சித்ரா பி உன்னிகிருஷ்ணன் பாடியது. உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி பாலூட்டும் தாய்மார்களுக்கான உணவு முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் உணவியல் நிபுணர் பரிமளா தேவி அவர்கள்.
1: பேசிக்கா பார்த்தா ஒரு குழந்தையோட வாழ்க்கையில முதல் 1000 நாட்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த பெண் கருவுட்டுறதுலேருந்து 2 ஆண்டோட இறுதி வரை, அதாவது போத் கரு அண்ட் குழந்தைக்கு ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியமும் கூட. இந்த ஊட்டச்சத்தானது கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்ணின் சாப்பிடக்கூடிய அந்த உணவிலிருந்து வரும் ஊட்டச்சத்துக்களை பொறுத்தது. ஸோ கர்ப்பம் மற்றும் பாலூட்டுவதற்கு முன்னும் பின்னும் கரெக்டான அளவில் மேக்ரோநியூட்ரியன்ஸ் மைக்ரோநியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய மாவுச்சத்து, புரதங்கள், கொழுப்புகள், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாத்தையும் கொண்ட ஒரு சரிவிகித உணவை எடுக்கணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு பெண் கர்ப்பமா இருக்கும் போது இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் தேவையை விட அவள் பாலூட்டும் போது இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸுடைய தேவை 2 மடங்காக அதிகரிக்கிறது. அதே போல தாயினுடைய ஊட்டச்சத்து நிலைங்கிறது வந்து அவங்களோட தாய்ப்பாலோட தரம் மற்றும் அளவு ஆகியவற்றில் நேரடி தாக்கத்தை கொடுக்குது. அப்ப வந்து பேசிக்கா ஒரு பாலூட்டுற பெண் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சத்தான ஊட்டச்சத்து நம்ம எடுக்கிறோமா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். நான் ஒரு சில வார்த்தைகள் தாய்ப்பால் பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் தாய்ப்பாலோட அந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஒரு வாழ்நாள் முழுவதும் அதனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறக்கும் தாய்ப்பால் கொடுப்பது குழந்தை பருவத்திலையும் அதுக்கும் மேலும் பல நோய்களோட அபாயத்தையும் அப்புறம் ஒருவேளை அதையும் மீறி நோய்கள் வந்தால் அதனுடைய தீவிரத்தையும் குறைக்க உதவுது. ஸோ அந்த தாய்ப்பாலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் அது அம்மா குழந்தை அவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பையும் வந்து பலப்படுத்துது இல்லையா, அது
2: எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சில குழந்தைகள் வந்து பிரசவ தேதிக்கு முன்னரே பிறந்துடும் இல்லையா, ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு உயிருக்கு ஆபத்தான தொற்று, அது நெக்ரோடைசிங் என்ட்ரோகொலைட்டிஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஆபத்து அதனால வரக்கூடிய விளைவுகளை வந்து குறைக்கிறதுல தாய்ப்பாலுக்கு குறிப்பிடத்தக்க

0: உண்மையான விஷய கொண்டு இருக்கு. அதனால தாய்ப்பால் ரொம்ப முக்கியம். எவ்வளவு நாள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா, பிறந்தது முதல் 6 மாதங்கள் வரை கட்டாயம் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் 2 வருஷம் இல்ல அதுக்கும் மேல தாய்ப்பால் வந்துட்டு நீங்க கண்டினியூ பண்றீங்கன்னா ஃபீட் பண்ணலாம் பேபிக்கு. அதே போல ஃபுட்டு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, சப்ளிமெண்ட் ஃபுட்ஸ் நம்ம 6 மந்த்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, பேசிக்காக எல்லா உணவு ஃபுட் குரூப்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து அந்த குழந்தைக்கு உணவு போகணும். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறங்காட்டி ஒரு நாளைக்கு பேசிக்காக 3 சத்தான உணவு எடுக்கணும், அதே போல் 2 ஸ்நாக்ஸ் எடுக்கணும். ஓகே, ஸ்நாக்ஸ் அப்படின்னா நான் வந்து வடை போண்டா பஜ்ஜி எல்லாம் சொல்லலை, ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ் லைக் ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி, ஒரு ஃப்ரூட்ஸ், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ், ஒரு கைப்பிடி அளவு வந்து வேர்க்கடலை சாப்பிடலாம், பாதாம் சாப்பிடலாம், பிஸ்தா, வாட் எவர் இட் இஸ், அது எது வேணால் சாப்பிடலாம். அதே போல் ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்மூதிஸாகவும் யூஸ் பண்ணலாம், வித்தவுட் சுகர் ஜஸ்ட் ஸ்மூதியாக கூட ட்ரிங்க் பண்ணலாம். ஸோ பாலூட்டும் போது உங்கள் குழந்தையோட ரொம்ப சீக்கிரமான வளர்ச்சிக்கு வந்து புரதத்தேவை வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்குது. ஸோ பருப்பு, பயிறு, பால், தயிர், பன்னீர், சீஸ், கொட்டை வகைகள், நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகள் எல்லாமே, மீன், முட்டை, சிக்கன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குட் புரோட்டீன் இருக்கக்கூடிய விஷயம், அது நீங்க யூஸ் பண்ணலாம். 2வது பார்த்தோம்னா இரும்பு சத்து. தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய கூடுதல் தேவைகளை பூர்த்தி செய்ய இரும்பு சத்து தேவைப்படுது. பருப்பு, பயறு வகைகள், கீரைகள், முழு தானியங்கள், அவல், பொரி, அப்புறம் நீங்க இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம பொரி மாதிரியே வந்துட்டு ரவுண்ட் கலர்ல ஒயிட்டா இருக்கும், அது வந்து மக்கானான்னு சொல்லுவோம். அந்த மக்கானாவும் வந்துட்டு இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம். தென் தர்பூஷணி, அதே போல் வந்துட்டு மாமிச வகைகள், ஸோ முட்டையிலேருந்து ஆரம்பித்து ரெட் மீட்னு சொல்லக்கூடிய சிவப்பிறைச்சி, உறுப்பு மாமிசங்கள், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இரும்பு சத்து இருக்குது. தென் இரும்பு பாத்திரத்தில் தினமும் சமைக்கிறது ரொம்ப நல்லது இரும்பு சத்துக்கு. தென் இந்த இரும்பு வந்துட்டு உங்களுக்கு வந்து சீக்கிரம் பாடியில் நல்ல முறையில் அப்சார்ப் ஆகணும் அப்படின்னா, கூட விட்டமின் சி சத்து நிறைஞ்ச விஷயங்களை சேர்த்துட்டோன்னா இரும்பு சத்து நம்ம உடம்புல நல்லா கிரகிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாலூட்டுற தாய்மார்களுக்கு ரொம்ப அவசியமான சத்து கால்சியமும் விட்டமின் டியும் தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்கும். நன்றி.
1: உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி பாலூட்டும் தாய்மார்களுக்கான உணவு முறை குறித்து விளக்கம் அளித்தார் உணவியல் நிபுணர் பரிமளா தேவி அவர்கள்.
2: Farm to city.
3: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
2: Farm to city. இளம் விவசாயிகள்,
3: இயற்கை விவசாயிகள்,
2: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
3: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
2: விவசாய இடுபொருள்கள்,
3: பயிற்சிகள்,
2: திட்டங்கள்
3: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
2: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
3: Farm to city.
2: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
3: Farm to city.
2: Fresh from the field.
3: Only on FM Rainbow 103 Coimbatore.
4: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
5: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு, லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம் அனானிமஸா, லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ்டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி, நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறா, இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும், பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை, அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இது என்ன போட்டோ இருக்கு? சப்போஸ் நீங்க

0: ட்ராவல் பண்றீங்க, ஒரு இடத்துல பாத்துட்டீங்க, அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்குங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டுக்கு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்கிறதா எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ, உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா ஃபோர் வீலர் பேட்ரோல் அண்ட் டூ வீலர் பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்கன்னா
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். தென்னமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். நடப்பாண்டுக்கான முதல் தவணை தொகையாக 7 மாநிலங்களுக்கு மொத்தம் 2,117 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திற்கு 45 கோடி ரூபாயும், அசாமிற்கு 379 கோடி ரூபாயும், குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களுக்கு தலா 500 கோடி ரூபாயும் நிதியுதவி வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பருவமழை காரணமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்கு குறித்து மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 7 மாநிலங்களில் இமாச்சல பிரதேசம், ஒடிசா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கு ஏற்கனவே நடப்பாண்டிற்கான முதல் தவணை தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சாரதி திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான நடைமுறைகள் குறித்து அவரது தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மருத்துவர்கள் சுகாதார சேவைகளில் கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு உதவிடும் வகையில் இந்த சாரதி திட்டம் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகளுக்கு பயிற்சி பெற்ற இளம் தன்னார்வலர்களை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக திரு நட்டா கூறினார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நடைபெறும் இந்தியா உஸ்பெகிஸ்தான் வர்த்தக மன்ற கூட்டத்திலும் திரு சைதோ பக்தியோர் பங்கேற்க உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணிகளின் ஒரு பகுதியாக இதுவரை 85,81,920 படிவங்கள் பெறப்பட்டுள்ளதாக தில்லி தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வாக்காளர்களை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலுக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்பணியில் 13,000 அதிகமான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த படிவங்கள் வழங்கும் பணி அடுத்த மாதம் 8 தேதி வரை நடைபெறும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தென் அமெரிக்க நாடான பெருவில் நாஸ்கா நகர் அருகே நேற்று சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சுற்றுலா செல்வதற்காக பயன்படுத்தப்படும் இந்த விமானத்தில் 11 பயணிகள் மற்றும் 2 விமானிகள் பயணம் செய்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிஸ்கோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களுக்குள் அந்த விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும் விபத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் பகுதியில் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு திரும்பும் வரை அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மேற்கு ஆசியாவில் உள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. குவைத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்படும் ட்ரோன் தாக்குதலை வானிலேயே இடைமறித்து அழித்ததாக குவைத் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் வெடிப்பொருட்களை கொண்டு வந்ததாக அந்நாட்டு செய்தி முகமைகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், குஜராத், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தெலங்கானா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் இம்மாதம் 3 தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 65 நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 1400 அதிகமான மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார். கனமழை காரணமாக பம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் சபரிமலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 3 தேதி வரை பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஸ்காட் டன்கன், ஸ்வீடனின் ஆடம் ஹைனோன் இணையை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும், 60 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்காசும், 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும், 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். பாரா ஆடவர் குண்டு எறிதலில் இந்தியாவின் சோமன் ராணா வெள்ளிப்பதக்கமும், சுபம் ஜியால் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் தோய் லிங்கை எதிர்கொள்கிறார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டி அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நேற்று தொடங்கியது. அசாம் மாநிலத்தின் கலாச்சார மரபுகளை எடுத்துக்காட்டும் வகையில் கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் இப்போட்டி தொடங்கியது. இந்த போட்டியை ராணுவமும்

0: அசாம் மாநில அரசும் இணைந்து நடத்துகின்றன. முதலாவது போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 6-0 என்ற கோல் கணக்கில் போடோலாந்து அணியை வென்றது. தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி டாக்காவில் நவம்பர் 4 தொடங்கி 17 வரை நடைபெற உள்ளது. நவம்பர் 5 வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்திய அணி மாலத்தீவு அணியையும், 11 நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணியையும் எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda வலியுறுத்தியுள்ளார். தென்னமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து கழகத்தின் செயற்பொறியாளரிடமிருந்து வந்துள்ள தகவல், ஒண்டிபுதூர் கோட்டம் சூலூர் உட்கோட்டத்திற்குட்பட்ட சூலூர் வடக்கு பிரிவு அலுவலகத்தில் ஒற்றைப்படை மாத மின் கணக்கீட்டு முறையை நிர்வாக காரணத்தால் இரட்டைப்படை மாதத்திற்கு மாற்ற வேண்டியிருப்பதால் சூலூர் வடக்கு மின் நுகர்வோர்கள் ஜூலை மாத கணக்கீட்டினை உரிய காலத்தில் செலுத்துவதுடன் தங்கள் இணைப்புகளை ஆகஸ்ட் மாதத்திலும் கணக்கீடு செய்ய இருப்பதால் தாங்கள் ஆகஸ்ட் மாத தொகையினையும் மின் துண்டிப்பு ஏற்படாதவாறு உரிய காலத்தில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இனிவரும் காலங்களில் தங்களது இணைப்பு 2 ஒரு முறை இரட்டைப்படை மாதத்தில் கணக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
2: Farm to City.
3: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்
2: Farm to City. இளம் விவசாயிகள்,
3: இயற்கை விவசாயிகள்,
2: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
3: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
2: விவசாய இடுபொருள்கள்,
3: பயிற்சிகள்,
2: திட்டங்கள்
3: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
2: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
3: Farm to City.
2: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
3: Farm to City.
2: Fresh from the field.
3: Only on FM Rainbow 103 Coimbatore.
4: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
5: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. Public if they are planning to give very good information, உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், I will call them to my office and I will reward them accordingly. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு they want to reveal their phone number, அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா they need not give any kind of information to me. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க் யூ.
4: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம் மற்றும் சாரதா சிவானந்தம் ஆகியோர் வாசித்துள்ள வீணை இசை கேட்கலாம். தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சுபத்ரா ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு

15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. இன்று இதில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் ஸ்கீம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் பொது நல மருத்துவர் சரிகொண்ட மேகனா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும்.

நேரம் 7:30. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 99 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது நினைத்தாலே இனிக்கும். காதில் கேட்டாலே மனதில் இனிக்கும் பாடல்களுடன் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன.

நேர்கள் கேட்ட பாடல் தேன் நிலவு திரைப்படத்திற்காக ஏ எம் ராஜா பாடியது. நேரம் 7:37, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நினைத்தாலே இனிக்கும். நேயர்களே, நமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது, முள்ளாய் மாறியது.
1: கேட்ட பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியது.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா.
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பி இருக்க. இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஹே காய்ஸ், இன்னைக்கு பார்ட்டி வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வெச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி. ஏய், சரி கார்டையும் பின்னையும் கூட.
0: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
4: பை கேர்ள்ஸ். எங்க போற? கேக்லையா? நோ ஷேரிங்.
0: RBI சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னை பா.

ஒலித்த பாடல் டி.எம். சவுந்தரராஜன் பாடியது. நேரம் 7:57. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிலைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் பணமா பாசமா திரைப்படத்திற்காக எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது.

நேரம் 8:24. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் இந்த நேரம் இனிய நேரம்.

தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் பாடிய நிறைவு பாடலுடன் இந்த நேரம் இனிய நேரம் நிறைவு பெற்றது. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

நேரம் 8:30. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மனம் விரும்பிய பாடல்களை இந்த அரை மணி நேரமும் கேட்டு மகிழலாம்.

0: கத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
1: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: நேர்கள் கேட்ட பாடல் பாடும் பறவைகள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம் மற்றும் சாரதா சிவானந்தம் ஆகியோர் வாசித்துள்ள வீணை இசை இடம்பெறும். தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம்.
1: கண்ணே, ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: தொட்டுக்கிட்டா.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் இசை பெட்டகம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் இன்று தஞ்சாவூர் கே பி சிவானந்தம் மற்றும் சாரதா சிவானந்தம் ஆகியோர் வாசித்துள்ள வீண இசை கேட்கலாம். தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீணை இசை கேட்கலாம். தஞ்சை கே பி சிவானந்தம் 1917 ஆண்டு பிறந்தார். இவர் புகழ்பெற்ற தஞ்சை நால்வர் எனப்படும் பொன்னையா, சின்னையா, சிவானந்தம் மற்றும் வடிவேலு ஆகியோரின் பரம்பரையை சார்ந்தவர். இவர் சிறுவயது முதற்கொண்டே கர்நாடக சங்கீதம் பயிலத் தொடங்கினார். தஞ்சை கே பி சிவானந்தம் அவர்கள் முதலில் தமது பாட்டனார் பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடமும், தமது தந்தை பொன்னையா பிள்ளை அவர்களிடமும் முறைப்படி வாய்ப்பாட்டு இசை பயின்றார். பின்னர் தேசமங்கலம் சுப்பிரமணிய ஐயரிடமும் கோமதி சங்கர் ஐயர் அவர்களிடமும் வீணை இசை கற்றார். இவருடைய மூதாதையர்களான தஞ்சை நால்வர் முத்துசுவாமி தீட்சிதரிடம் கர்நாடக சங்கீதம் கற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் கே பி சிவானந்தம் அவர்கள் தமது மனைவி சாரதா சிவானந்தம் அவர்களுடன் நாடெங்கும் பல இடங்களில் வீணை கச்சேரிகள் செய்துள்ளார். சிவானந்தம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கர்நாடக சங்கீத பிரிவிற்கு தலைவராக பணியாற்றியுள்ளார். பிறகு இசைக்கல்லூரியில் வீணை பேராசிரியராக பணியாற்றினார் என்பது சிறப்புக்குரியது. இவருடைய சங்கீத தொண்டிற்கு பாராட்டும் விதமாக இவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருதினை கொடுத்து சிறப்பித்தது. இன்றைய நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம் அவர்களும் சாரதா சிவானந்தம் அவர்களும் தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை சாகித்யங்கள் சிலவற்றை வீணை இசையில் வழங்குகிறார்கள். தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி ராமப்ரியா ராகத்தில் சாகித்யம், ஆதிதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீண இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை சாகித்யங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீ சரி சாட்டி, கல்யாணி ராகம், ரூபக தாளம்.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீண இசை ஒலிபரப்பாயிற்று. தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவர் மாவட்டத்தில் உள்ள ஷிப்கிலா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங். சுட்டீஸ் நேரம் 10:03. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவில சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்க போறோம் அப்படின்னு சொல்றதை விட இன்னைக்கு விளையாட போறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில விதவிதமான வித்தியாசமான கேம் ஷோ எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. நீங்க ரெடியா இருக்கீங்களா? கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு. நிகழ்ச்சியில உங்க கூட ஜாயின் பண்ணிருக்கிறது ஆர்ஜே சாருகேசினி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில

0: சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு நேரம். 10:07 நான் தானுங்க ஃபர்ஸ்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுட்டி வெயிட் பண்ணிருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். கோத்திகிரியிலிருந்து மிஷாலி பேசுறேன்.
0: மிஷாலி, என்னாச்சு, சளி பிடிச்சிருச்சா? ஒன்னு வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லணும், இன்னொன்னு வந்து பயங்கர கோவமா, இப்ப நார்மலா சொன்னீங்களா, இதை விட பயங்கர கோவமா சொல்லணும், இன்னொன்னு வந்து அப்படி அழுதுகிட்டே சொல்லணும், இன்னொன்னு வந்து ஒரு ரோபோ சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லணும், சரிங்களா? சிரிப்பே வரலையா? சிரிச்சுக்கிட்டு சொல்லணும்.
1: அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எல்லாம் நம்ம ஏரியா.
0: கோமா வெறி கொண்ட வேங்கையா ஒரு பஞ்ச் டயலாக்கு.
1: அந்த இடம் இந்த இடம் நம்ம அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லாம் நம்ம ஏரியா.
0: சூப்பர் பா. ஓகே, பரவாயில்ல, சூப்பராக டாஸ்க் விளையாடி இருக்கீங்க. இருந்தாலும் த்ரோட் பெயினாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கீங்களே, ஆனாலும் உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்தே ஆகணும். என்ன பாட்டு வேணும்?
1: நினைவிருக்கும் வரை படத்துலேருந்து காத்தடிக்கு சாங்.
0: ஓகே, இதோ பாட்டு.
2: தொடடே நோதுரா,
3: இது வண்டம்பா.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும்.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 10:15 16 Rainbow 103 வணக்கம்.

0: சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? அங்கிருந்து யார் பேசுறீங்க? என்ன இது, நம்ம ஒரு கேள்வி கேட்டா எல்லா கேள்வியுமே ஒரு நிமிஷம் கழிச்சு தான் பதில் வருது. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் தெரியலையா? மறந்து. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: எல்கேஜி.
0: எல்கேஜி படிக்கிறீங்களா? உங்க வீட்டுக்கிட்ட மழை வருதா? அவ்வளவுதான். நீங்க என்ன கேள்வி எல்லாம் கேளுங்க, நான் ஒரு நிமிஷம் யோசிச்சுதான் பதில் சொல்லுவேன்னு சொல்லி சொல்றாங்க. மோனிகாவா? யார் மோனிகா? சரி, பாப்புக்கு ஒரு கேம் வைக்கலாமா? சரியா, பாப்புக்கு ஒரு கேம்ஸ் வைக்கலாமா? கேம் விளையாண்டாதான் உங்களுக்கு பாட்டு. ஓகேவா? என்னது என்னது? சரி சொல்லுங்க. சரி, வேற நானே உங்களுக்கு ஒரு அச்சோ, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு
1: தெரியல.
0: சூப்பர், அழகா சொன்னீங்க. அதாங்க, நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த மாதிரி நீங்க கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாம். நானே சொல்லிட்டு என்ன பாட்டு வேறேன்னு சொல்லிட்டு போறேன், நீங்க அதை மட்டும் போட்டுருங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், கேம் ஷோல கலந்துக்கணும் குழந்தைங்களா, அதுக்கு என்ன பண்ணணும், 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: சுட்டி ஸ்டார்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:21 அடுத்த சுட்டி பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? தீக்ஷா பேசுறீங்களா? தீக்ஷா ஏன் மெதுவா பேசுறீங்க? காலைல சாப்பிடலையா நீங்க? காலையில சாப்பிடலையா?
1: என்ன
0: சாப்பிட்டீங்க?
1: பூரி.
0: பூரி சாப்பிட்டீங்களா? சரி, பூரி சாப்பிட்டு ரேடியோ பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கீங்களா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரேடியோல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துக்கிறீங்களா? ஓகே. சரி, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்டா? நாளைக்கு ஸ்கூலுக்குலாம் போகணும். ஹோம்ஒர்க்லாம்
1: முடிச்சிட்டிங்களா?
0: அதானே பார்த்தேன், இதுக்கு தாங்க கொஞ்சமாச்சு யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, நாளைக்கு எதுக்காக உங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க? என்ன
1: சொன்னீங்க?
0: எது சொல்லலையா? நாளைக்கு ஆடி பெருக்கு அதனால லீவ் விட்டுருக்காங்களா? ஆடி பெருக்கு அதனால லீவ் விட்டுருக்காங்களா? சரி ஓகே. உங்களுக்கு ஒரு கேம் தந்துடலாமா? என்ன கேம் அப்படின்னா, நீங்கள் வந்து 50 தலைகீழாக எண்ணிட்டு வரணும், சரிங்களா? 49, 48, 47 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ 50, 49, 47 அப்படின்னு சொல்லி தலைகீழாக எண்ணணும், சரிங்களா? நீங்கள் நான் வந்து இடையில இடையில உங்களை கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் நீங்கள் வந்து 0 வந்து முடிச்சிடணும். ஒருவேளை நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அவுட். ஓகேவா? ஓகே, விளையாடலாமா? ஸ்டார்ட். ரெடி ஸ்டார்ட். என்ன இன்னும் வரவே இல்லை? 50, 49, 47 ஆ 48. தீக்ஷா இருக்கீங்களா? ஆ ஆ ம் ஓகே. உங்க பேர் என்னன்னு
1: சொல்லுங்க.
0: இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு என்ன
1: சாப்பிட்டீங்க?
0: என்னமோ சாப்பிட்டீங்க. ஏங்க என்னையுமே கேள்வி கேக்குறீங்க திரும்ப திரும்ப அப்படிங்கிறாங்க. அடுத்த சுட்டிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: விளையாடுவீங்கல்ல
0: அது கேக்குறேன். அப்படியா? சரி ஓகே. உங்களுக்கு என்ன கேம் அப்படின்னா, நீங்க வந்து அதே மாதிரிதான் 50 வரைக்கும் தலைகீழா எண்ணிட்டு வரணும். ஆனா எங்கெல்லாம் 45, 40 அந்த மாதிரி வருதோ அங்கெல்லாம் வந்து ரெயின்போன்னு சொல்லிடணும். ஓகேவா? மிஸ் ஆனா நீங்க அவுட். எனக்கு ஒரு பாயிண்ட். ரெடி 1, 2, 3.
1: 45, 40, 45, 45, 46, 47, 46, 47, 48, 47, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48, 48
0: இல்ல கைத்தட்டல போடுங்க, எதையாச்சும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று கேட்க அப்படிங்கிற மாதிரி கலக்கெல்லாம் நம்ம ஷோ வந்து போயிட்டு இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்டு குழந்தைகளும் பங்கெடுத்துக்க 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிப்பை நினைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,

0: நீயே புடுங்க வானா.
1: ஓகே.
2: நீ வந்தகரு வாட் வந்தகரு.
3: பத்து மணி 30 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில சுட்டி ஸ்டார்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த சுட்டி கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஜெசிகா அன்னூர்ல இருந்து பேசுறேன்.
3: அன்னூர்ல இருந்து பேசுறீங்களா? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: 4th.
3: காலைல என்ன பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டீங்க?
4: ஆ சாப்பிட்டேன்.
3: ஆஹா, என்ன சாப்பிட்டீங்க?
4: தோசை.
3: வெறும் தோசை மட்டும் சாப்பிட்டீங்களா?
4: தோசையே தக்காளி
3: சட்னியே சாப்பிட்டேன். அப்படியா?

0: அதாவது நார்மலா கேள்வி கேக்குற வரைக்கும் நல்லா தான் இருக்கேன்.
1: ஆலு தக்காளி வதக்கி.
0: ஆ வதக்கி. அத வதக்கி என்னமோ பண்ணிட்டு போறாங்க.
1: எண்ணெயில போட்டு தாளிச்சு செய்யணும்.
0: அப்படிங்களா? சரி எனக்கு சமைச்சு வைக்கிறீங்களா? நான் ஷோ முடிச்சிட்டு வந்து உங்க வீட்ல சாப்பிட்டுக்கறேன்.
1: வாங்க.
0: சரி ஓகே. ஜெசிகாக்கு ஒரு கேம் சரியா? நான் வந்து ஒரு ரெண்டு சென்டென்ஸ் சொல்லுவேன் ஓகேங்களா?
1: ஓகே.
0: அதுல ஏதாவது ஒரு வார்த்தை மாறி இருக்கும். அது என்னன்னு சொல்லி நீங்க பட்டன் கண்டுபிடிச்சிடணும் ஓகேவா?
1: ஓகே.
0: ஓகே ரெடியா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ராம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போனான் சரிங்களா? ரெண்டாவது, ராம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு பஸ்ல போனான். இதுல என்ன மாதிரி இருக்கு?
1: சைக்கிள் பஸ்.
0: ஆ சூப்பர். இந்த மாதிரி இப்ப நம்ம வந்து கேம் விளையாட போறோம் சரிங்களா? அடுத்து உங்களுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா, நான் இன்னைக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ்
1: போட்டிருந்தேன்,
0: நான் இன்னைக்கு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன், நான் இன்னைக்கு கருநீல கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஆ இதுல என்ன மாதிரி இருக்கு?
1: ப்ளூ பச்சை
0: கருநீலம். ஏ சூப்பர்ப்பா. இப்படியெல்லாம் ஈஸியாக கேள்வி கேட்டால் நீங்களே வந்து சொல்லிடுவீங்க. சரி ஓகே, நான் இப்போ வந்து சொல்கிறேன் ஓகேங்களா? ஒரு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், அதில் என்ன மாதிரி இருக்கு அப்படி நீங்கள் வந்து சொல்லணும் ஓகேவா?
1: ஓகே.
0: சிவப்பு பந்து, நீல பேனா, மஞ்சள் புத்தகம். இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ரெண்டாவது, சிவப்பு பந்து, பச்சை பேனா, மஞ்சள் புத்தகம். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஒரே ஒரு கலர் மட்டும்தான் மாறி இருக்கு, அது பேனாவோட கலர். என்ன கலர்? ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கோ. அப்படிங்களா? சரி ஓகே, நானே உங்களுக்காக சொல்லிடுறேன். நீல பேனா பச்சை பேனா தான் மாறி இருக்கு சரிங்களா? ஓகே சூப்பரா சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: அம்பு விட்டு பாடையில இருந்து.
0: என்ன படையில இருந்து? ஏதோ ஒரு பாட்டுங்க, நீங்களே போடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லி டாட்டான்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இப்ப பாட்டு.

0: 10:39 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கலக்கலா சுட்டி ஸ்டைஸ் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த சுட்டி வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஜேசன், ஏன் இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க?
1: இல்ல
0: இல்லையா, இல்லங்கறதே சீரியஸா தானப்பா சொல்றேன். சரி ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
0: செகண்ட் ஸ்டாண்டர்டா? உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: 5.
0: 5ஆ? அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ்ல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்?
1: ரிஜாதா.
0: எதனால உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட ரொம்ப பிடிக்கும்?
1: எல்கேஜி இருந்த ஃப்ரெண்ட்.
0: அப்படியா? ஓ, எல்கேஜில இருந்து. இப்ப நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்டா? 4தா? ஏதோ ஒண்ணு, இவ்வளவு தூரம் நாங்க ஃப்ரெண்டா இருந்திருக்கோம், அதனால ரொம்ப பிடிக்கும். சரி, உங்க ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு விஷ் பண்ணீங்களா? உங்க ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு விஷ் பண்ணீங்களா? பண்ணீங்களா? பண்ணீங்களா இல்லையா? சரி, எதுக்காக விஷ் பண்ணீங்க இன்னைக்கு? எதுக்காக இன்னைக்கு விஷ் பண்ணீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு? என்னடி?
1: ஃப்ரெண்ட்ஷிப் டே.
0: ஆ, சூப்பர். சரி ஓகே, இப்போ கேட்டதெல்லாம் வந்து கேமுக்கான கேள்வி இல்லை, இன்னைக்கு கேட்க போகிற கேள்வி தான் கேள்வி. சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு மூணு

0: வாக்கியம் வந்து சொல்லுவேன், மூணு சென்டென்சஸ் வந்து சொல்லுவேன். அதில் வந்து ஒன்று பொய்யா இருக்கும் சரிங்களா, ரெண்டு வந்து உண்மையா இருக்கும். அதில் எது பொய்யும் நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேவா?
1: ஓகே,
0: ரெடியா?
1: ஓகே.
0: யானைக்கு தும்பிக்கை இருக்கும், புலி புள்ள சாப்பிடும், ஒட்டகச்சிவிங்க நீளமான கழுத்து இருக்கும். இதுல எந்த சென்டென்ஸ் தப்பு, எது பொய்? புலி. புலிக்கு என்னாச்சு? புலிக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. அடுத்த கேள்வி கேளுங்க அப்படிங்கிறீங்களா? சரி, அடுத்து ஓகேவா? அடுத்து கேட்கலாமா? ஓகே. புத்தகத்தால் சாப்பிடலாம், பென்சிலால் எழுதலாம், ரப்பரால் அழிக்கலாம். இதில் எது பொய்?
1: புத்தகத்தால் சாப்பிட முடியாது.
0: புத்தகத்தால் சாப்பிட முடியாதா? சரி, ஒரு நாள் புத்தகத்தால சாப்பிட முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்க என்னெல்லாம் சாப்பிட குடுப்பீங்க?
1: பிரியாணி.
0: பிரியாணி குடுப்பீங்களா? ஏன், உங்களுக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்குமா? சூப்பர். ஓகே, கேட்ட கேள்விக்கு டக்கு டக்குன்னு சொல்லி சீரியஸா பதில் சொன்னனால உங்களுக்கு பாட்டு கொடுக்கலாம். என்ன பாட்டு வேணும்?
1: அரண்மனை 4
0: பாட்டு கொடுங்கப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. இதோ பாட்டு.

0: FM. இங்க எல்லாமே தூளு. FM Rainbow 103 கோவில சுட்டி ஸ்டாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த சுட்டி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? என்ன பாட்டு வெக்கமா இருக்கா? பொத்தி பொத்தி வளர்த்து புள்ள மேகலை வெக்கம் விட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாப்பா. சரி, ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? அப்படிங்களா, சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு கேம், சரிங்களா? நீங்க அழகா பேசுறது மாதிரியே ஒரு கேம். இப்ப நமக்கு வந்து பொங்கல், தீபாவளி இந்த பண்டிகை எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நமக்கு சில பண்டிகைகள் தெரியும்.

0: பற்றி வளர்த்து பிள்ளை வேகலை, வைக்க விட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாப்பா. சரி ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? அப்படிங்களா, சரி ஓகே. உங்களுக்கு ஒரு கேம் சரிங்களா, நீங்க அழகா பேசுறது மாதிரியே ஒரு கேம். இப்ப நமக்கு வந்து பொங்கல், தீபாவளி இந்த பண்டிகை எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நமக்கு சில பண்டிகைகள் தெரியும். நீங்க இப்ப ஒரு புதுசா ஒரு பண்டிகையை உருவாக்குறீங்க, அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க, அந்த நாள்ல என்ன செய்வீங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க எங்களுக்கு சொல்லணும். உங்க பொம்மைக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பண்டிகை வச்சிடலாமா? என்ன பண்டிகை வைக்கலாம்? பொம்மைக்கு பொம்மை பண்டிகைன்னு வச்சிடலாமா? சரி, அந்த பொம்மை பண்டிகை அன்னைக்கு நீங்க என்னெல்லாம்
1: பண்ணுவீங்க? நிறைய பொம்மை வாங்கலாம்.
0: அது கூட விளையாடலாம்.
1: பொம்மை எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போலாம்.
0: அப்புறம் சரி சூப்பர். உங்களுக்கு நீங்க பெருசானதுக்கு அப்புறமா என்ன ஆகணும்னு
1: ஆசை?
0: சரி ஓகே, நீங்க இப்ப டாக்டர் ஆயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரு மூணு சென்டென்ஸ்ல சொல்லுங்க கேக்கலாம். அப்படியா, சூப்பர். போதும், மூணு கிட்ட நான் ரெண்டு சொல்லிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சரி உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: எனக்கு மீனி மீனி வேணும்.
0: அப்படியா, அதோ பாட்டு.

0: சுட்டி ஸ்டாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம நிகழ்ச்சியில் இணைய போற நிறைவான சுட்டி கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? அங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: வருணிகா
0: பேசுறீங்களா? வருணிகா, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என்ன பிளானு? பட்டாணி வாங்க போறீங்களா? பொட்டானிக்கல் கார்டன் போறீங்களா? சரி, ஓகே. இப்ப பொட்டானிக்கல் கார்டன்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கறத வந்து டக்கு டக்கு டக்கு டக்கு நீங்க சொல்லிரணும். அதான் இன்னைக்கு உங்களுக்கு கேம். ஓகேவா? ஆ சொல்லுங்க.
1: பார்க்,
0: சூப்பர். ரேடியோ கிட்டே நின்று பேசுறீங்களா?
1: இல்ல.
0: நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு வாய்ஸ் வந்து ரெண்டு தடவை மூணு தடவை எல்லாம் கேக்குது. சரி, ஓகே. இன்னைக்கு பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு அடுத்த வாரம் வரும்போது அங்க என்னெல்லாம் பாத்தீங்க, எப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லணும், சரிங்களா?
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103.3 கோவையில் இதுவரைக்கும் சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேசினி நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து 11 மணிக்கு செய்திச்சிருக்கோம். அதை தொடர்ந்து படித்ததில் படித்ததில் வழங்க ஆர்ஜே பிரகதி காத்திருக்காங்க.

நேரம் 11:17. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். காதில் கேட்டாலே மனதில் இனிக்கும் பாடல்களுடன் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் காவ்யா. நிகழ்ச்சியின் முதலாவது பாடல், காதலின் ஆழத்தையும் ஒரு பெண்ணின் உன்னதமான உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் பாடல்.

கேட்ட பாடல் அமர்க்களம் திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடியது. நேர்களே, நமது நிகழ்ச்சிகள் யாவையும் நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். இதழ் விரிக்கும் ரோஜாவை காட்டிலும் அழகானது அதன் வாசம். உன் அருகில் நான் இருக்கும் போது என் மூச்சுக்காற்றே ரோஜாவாய் மனம் வீசுகிறதேன்.

நேர்கள் கேட்ட பாடல் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திற்காக பி. உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் பாடியது. நேரம் 11:11. நேர்களே, இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் இன்று ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் ஸ்கீம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்ட மேகனா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.

நீ எனக்கு தந்த அந்த ஒற்றை ஊதாமலர் இன்னும் வாடவே இல்லை உன் காதலை போல. என் புத்தகங்களின் பக்கங்களுக்குள் இன்னும் மெல்ல சுவாசித்து கொண்டிருக்கிறது நம் காதலின் நினைவாக.

கேட்ட பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஹரிணி பாடியது. காதலில் வார்த்தைகளை விட பார்வை பேசும் மொழியே மிக அழகானது. நீ என்னை பார்க்கும் அந்த ஒற்றை பார்வையில் ஆயிரம் கவிதைகள் அசையாமல் பிறக்கின்றன. பேசத் தெரியாத வார்த்தைகள் கூட உன் விழி அசைவில் அர்த்தம் பெறுகின்றன.

0: பூச்சூடவா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: Farm to city.
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
1: Farm to city. இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
2: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
2: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
2: Farm to city.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
2: Farm to city.
1: Fresh from the field.
2: Only on FM Rainbow 103 Coimbatore.
0: நேரம் 11:24. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். சுடிதார் உடுத்தி நீ நடந்து வரும்போது காற்றும் தன் பாதையை மாற்றி வீசுகிறதோ, தோல் சரிந்த உன் துப்பட்டா போல என் மனதும் உன்னிடம் சாய்ந்து விட்டதே.

0: நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியது. குளிர்ந்த காற்று வீசும்போது உன் கை கோர்க்கும் நொடிகள் போதும், இந்த மாலை மழை முடியாமல் காலமும் கொஞ்சம் உறைந்தால்
1: என்ன?

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: நீ தெரியும் சொல்லி கீழே வச்சுட்டு உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: கேட்ட பாடல் வாளி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் அஜித்குமார் பேபிமணி பாடியது.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆஃபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க் யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

இரவின் வானில் உலவும் நிலவை பறித்து வர நினைத்தேன். ஆனால் உன் பாதத்தின் அழகை விட அதன் வெளிச்சம் குறைவாகவே இருந்தது. இப்போது நிலவு அழுகிறது, உன் காலடியில் வீழ்ந்து கொஞ்சமாவது ஒளி கேட்டு.

மின்னலே திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடல் கேட்டீர்கள். என் நிழலும் உன்னை தேடும் அளவுக்கு உன் காதல் என்னை சூழ்ந்துவிட்டது. உலகத்தின் அழகுகள் அத்தனையும் உன் ஒற்றை புன்னகையில் அடங்கிவிட்டது. காதலின் அன்பில் பிறக்கும் கவிதைகள் என்றும் வற்றாத ஜீவநதியாகும்.

நேர்கள் கேட்ட பாடல் அலைப்பாயுதே திரைப்படத்திற்காக எஸ்பிபி சரண் நவீன் பாடியது. நேர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவத்தில் நேந்திரன் வாழை சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் லட்சுமிகாந்த் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

நீ இல்லாத ஒவ்வொரு நொடி கடிகாரமும் நகரமறுக்கும் நரகமாகிறது. காதலில் தவிப்பு என்பது வெறுமையல்ல, அது அன்பின் ஆழத்தை உணர்த்தும் ஒரு அழகான மொழி.

நேர்கள் கேட்ட பாடல் டைம் திரைப்படத்திற்காக பவதாரணி ஹரிஹரன் பாடியது. முதல் முறை அனுபவிக்கும் எந்த ஒரு மகிழ்ச்சியும் மனதை விட்டு என்றும் அகலாது. அது ஒரு சிறிய சாதனையாகவோ, அன்பின் வெளிப்பாடாகவோ, அல்லது எதிர்பாராத ஒரு நற்செய்தியாகவோ கூட இருக்கலாம்.

லேசா திரைப்படத்திற்காக யுகேந்திரன், ஸ்ரீ மதுமிதா, திப்பு பாடிய இந்த நிறைவு பாடலுடன் கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்த நான் உங்கள் அன்பு தோழி காவ்யா. நேரம் 12:01. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பகல் 12:10 சங்கீதச்சாரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் சுபத்ரா ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 சேர்ந்திசை மற்றும் மெல்லிசை பாடல்கள். 1:10 என்னுயிர் தோழி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 1:55 பாடல் ஒன்று. 2:15 மத்திய

0: அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் இன்று ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் ஸ்கீம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதனைத் தொடர்ந்து 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்ட மேகனா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 3:00 திரைகானம், 4:00 ஆரா நாடகம் எழுதியவர் ஜி ரெஹனா சுல்தானா அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 5:00 திரைகானம், 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவத்தில் நேந்திரன் வாழை சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் லக்ஷ்மிகாந்த் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 8:00 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10:00 ரவிவாசிரிய அகில் பாரதிய சங்கீத் சபா டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:00 வானிலை அறிக்கையுடன் கூடிய நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: Farm to City.
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
1: Farm to City. இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
2: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
2: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
2: Farm to City.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
2: Farm to City.
1: Fresh from the field.
2: Only on FM Rainbow 103 Coimbatore.
3: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
4: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. Public if they are planning to give very good information, உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் அண்ணா, I will call them to my office and I will reward them accordingly. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு they want to reveal their phone number அண்ணா அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா they need not give any kind of information to me. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
3: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
0: நேரம் 12:04. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

சங்கீத சாரல். சுபத்ரா ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ராமபக்தி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சுத்த பங்காள ராகம், ஆதித்தாளம்.

சங்கீதசார நிகழ்ச்சியில் சுபத்ரா ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து ராமச்சந்திர பிரபு என தொடங்கும் சுவாதி திருநாள், சிந்து பைரவி ராகம் ஆதித்தாளம்.

இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சுபத்ரா ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி.வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதை பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் 100 வாரங்கள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் பழக்கத்தினால் குடும்பம் மற்றும் தனிநபர் வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்.

0: கேட்டுக்கொண்டார். குடும்பத்தினர் மட்டுமின்றி மருத்துவர்களும் இதற்காக முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆசிரியர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் 28,000 இடங்களில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மை பாரத், நாட்டு நலப் பணியினர், பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர் மன்றத்தினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் இதில் கலந்து கொண்டனர். போதை பழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் கலந்து கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் 84வது வாரமாக இந்த சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் சைக்கிள் பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda ஆய்வு செய்தார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் இந்திய பருத்தி நிறுவனத்தின் விழாவில் உரையாற்றிய அவர், ஊரக பொருளாதாரத்தில் பருத்தி விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். கடந்த நிதியாண்டில் இந்திய பருத்தி நிறுவனம் 522 லட்சம் குவிண்டால் பருத்தியை கொள்முதல் செய்ததாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் 24 லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 41,530 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 7% அதிகரித்துள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. Radhakrishnan வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான பிங்காலி வெங்கையாவின் நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி மூலம் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் சாரு சின்ஹா, காவல்துறையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறினார். 620 காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார். ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள், கோவில்கள், தேநீர் கடைகள், கட்டுமான பணி நடைபெறும் இடங்களிலிருந்து இந்த சிறுவர்கள் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார். 5,892 சிறுவர்களும் 415 சிறுமியரும் மீட்கப்பட்டுள்ளதாக சாரு சின்ஹா தெரிவித்தார். இது தொடர்பாக மாநிலத்தில் 1,705 வழக்குகள் பதிவு செய்து 1,710 பேரை கைது செய்துள்ளதாக தெலங்கானா காவல்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகளை முற்றிலும் ஒழிக்க அந்நாடு முன்வர வேண்டும் என்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாத்ரா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், தீவிரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதி ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வினய்மோகன் குவாத்ரா அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் சீனாவை சேர்ந்த

அவர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி, அடுத்த வாரம் முதல் இந்த நடைமுறை செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். சீனாவில் இந்தியர்களின் கலை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். அந்நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விக்ரம் துரைசாமி தெரிவித்தார். கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், மலப்புரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 1500 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 65 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 100 தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீரில் மூழ்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. கோட்டயம், பாலா, ராணி உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பம்பா, மீனாச்சலார், பெரியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒடிசாவில் தொடர்

0: இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. கோட்டயம், பாலா, ராணி உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பம்பா, மீனாச்சலார், பெரியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒடிசாவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அன்சுப்பா ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மகாநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதை அடுத்து கட்டாக், பூரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி வெள்ள நிவாரணப் பணிகளை கண்காணிக்க 4 அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத், ராஜ்கோட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவமழை குஜராத் பகுதியில் தொடங்கியதை அடுத்து மார்பி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நர்மதா அணை 75% அளவிற்கு நிரம்பியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-16 என்ற செட் கணக்கில் வியட்நாமின் துயிலின் நியூகனை தோற்கடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் சேர்ந்திசை மற்றும் மெல்லிசை பாடல்கள். முதலாவதாக சேர்ந்திசை.

0: தொடர்வது டி எல் மகாராஜன், எஸ் வித்யா பாடிய மெல்லிசை பாடல்.
1: எங்கள் பாரத தேசம்

0: அது என்றும் பட்டொளி வீசும்.
1: தொடரும் பாடல் ராஜ்குமார் பாரதி செல்வி பாடியது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 99 கிலோஹெட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் சேர்ந்திசை மற்றும் மெல்லிசை பாடல்கள். நேர்கள் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: ये आकाशवाणी दिल्ली का इंद्रप्रस्थ चैनल है।
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற இளநிலை வேளாண்மை அலுவலர் டி ஜெயராமன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம் சார், உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
4: என்னுடைய பெயர் டி ஜெயராமன். நான் 1971 கோவை வேளாண்மை கல்லூரியில் வேளாண்மை பொருளாதார பிரிவில் உதவி வேளாண்மை அலுவலராக பணியில் சேர்ந்தேன். 2006 இளநிலை வேளாண்மை அலுவலராக பணி ஓய்வு பெற்று தற்சமயம் திண்டுக்கல் சின்னாளபட்டியில் ஏடிஎஸ் நகரில் குடியிருந்து வருகிறேன்.
3: நல்லதுங்க சார். சார், உங்களுடைய சொந்த ஊர் எதுங்க சார்? அதாவது சொந்த ஊர், நீங்க உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பள்ளி பருவம்,
4: என்னுடைய சொந்த ஊர் திண்டுக்கல் ஆத்தூர் தாலுக்காவில் உள்ள அம்பாத்தாய் நடுப்புட்டி கிராமத்தை சேர்ந்தது. எனது ஆரம்ப கல்வி வந்து ஏ குறும்பப்பட்டி ஆரம்ப பள்ளியில் படித்து வந்தேன். அதற்கு பிறகு உயர்நிலை கல்வி வந்து தேவாங்கர் உயர்நிலை பள்ளி சின்னாளபட்டியில் பயின்று வந்தேன். அதை முடித்துவிட்டு கோவை பெரிய நாயக்கன் பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயாவில் 2 வேளாண்மை பட்டை படிப்பு படித்துள்ளேன்.
3: நல்லதுங்க சார். திண்டுக்கல் உங்களோட பள்ளி படிப்பு, கோயம்புத்தூர்ல வந்து உங்களுடைய 2 பட்டய படிப்பு முடிச்சீங்க. சரிங்க சார். உங்களுடைய குடும்ப
4: எனக்கு வந்து கோவை வேளாண்மை கல்லூரியில் வேளாண்மை

0: பொருளாதார பிரிவில் உதவி வேளாண்மை அலுவலராக பணியில் அமர்த்தப்பட்டேன்.
1: சார், உங்களுக்கு நினைவு இருக்கா, முதல் முதல்ல வந்து நீங்க அரசு வேலையில சேர்ந்த அந்த முதல் நாள் அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: அது நான் வந்து இது சபரிமலை யாத்திரை போயிட்டு வீட்டுக்கு வர்றேன் சார். வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு வந்து இந்த பணியில் சேர்ந்ததற்கான அந்த ஆர்டரை வந்து எனக்கு கிடைக்குது சார். கிடைச்ச உடனே நான் உடனே வந்து கோயம்புத்தூர் போகின்ற அந்த போக்குவரத்து செலவு கூட சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலையில உறவினர்கள்ட்ட ஒரு கைமாத்தாக 300 ரூபாய் வாங்கி கொண்டு நான் கோயம்புத்தூர் சென்றேன்.
1: அரசு ஊழியரா இருந்து முதல் மாத சம்பளம் எவ்வளவு சார் வாங்கினீங்க, அது என்ன சார் பண்ணீங்க?
0: எனது முதல் மாத சம்பளம் 200 ரூபாய். அதில் 100 ரூபாய் எனது சொந்த செலவிற்கு, 100 ரூபாய் என் தந்தைக்கு வீட்டு செலவுக்காக அனுப்பி வைத்துள்ளேன்.
1: சரிங்க சார், இப்ப உதவி வேளாண் அலுவலரா வேலைக்கு சேர்ந்தீங்க.
0: ஆமா சார்.
1: அங்க உங்களோட வேலையுடைய தன்மை என்னவா சார் இருந்துச்சு, என்னென்ன வேலை பார்த்தீங்க?
0: அதாவது அந்த வேளாண்மை பொருளாதார பிரிவில் சாகுபடி செலவினை கணக்கிடும் திட்டத்துல பணிபுரி செய்யும் போது, அதாவது ஒரு தாலுகாவில் ஒரு 3 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த கிராமத்தில் தங்கி இருந்து ஒரு 10 விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களின் அன்றாட சாகுபடி செலவு என்ன ஆகிறது என்று அவர் பண்ணைக்கு சென்று நேரடியாக அதை நான் வந்து கணக்கெடுத்து தலைமையகத்துக்கு அனுப்பி

சிமத்தில் வேற்றுமையாய் கருதா.

0: கொஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி.
1: சரிங்க சார், உங்களுடைய வேலைக்கு இடையில உங்களுடைய திருமண வாழ்க்கை, நீங்க எப்ப கல்யாணம் முடிச்சீங்க, உங்களுடைய குழந்தைகள் என்ன பண்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார்.
2: என்னுடைய திருமண வாழ்க்கை வந்து 1980 திருமதி ஜெயமல்லி அவர்களுடன் எனக்கு திருமணம் நடந்தது. எனக்கு குழந்தைகள் வந்து ஒரே பையன், அவர் வந்து முனைவர் பட்டம் பெற்று பொள்ளாச்சி மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியிலே உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். மருமகள் வந்து திருமதி திருத்தி திம்மையராஜா, அவங்க ஒரு பொறியியல் பட்டதாரி. எனக்கு வந்து ஒரு பேரன், ஒரு பேத்தி, மூத்தவங்க பேரன் இளையவங்க. பேத்தி வந்து டி கவிகை அதிதி, 3rd standard படிக்கிறாங்க. ரெண்டாவது பேரன் டி ஆதித்யராம், 1st standard படிக்கிறாங்க.
1: நல்லதுங்க சார், அந்த காலத்திலேயே வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் தான் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம் சார், இரு குடும்பமே சீரான குடும்பம் அப்படிங்கிறது.
2: லேட் லேட் மேரேஜ்.

0: சரிங்க சார். இப்போ வந்து திருமண வாழ்க்கை, திருமணம் முடிஞ்சிட்டீங்க, திருமணம் முடிஞ்சு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, எப்படி சார் குடும்ப வாழ்க்கையும் வேலையும் எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க?
1: அதாவது திருமணம் ஆகி நத்தத்தில் தனியாக நானும் என் மனைவி குடித்தனும். அவங்களுக்கு மாதாந்திரமாக ஒரு 100-200 அவங்களுக்கு கொடுத்து விட்டு வருவேன்.
0: சரிங்க சார். அதாவது நீங்க ஆபீஸ் போன பிறகு மேடம் வந்து வீட்டை குடும்பத்தை கவனிச்சுட்டாங்க அப்படிதானங்க சார்?
1: ஆமா ஆமா, அங்க தனியா இருந்ததுனால வீட்டோட அவங்க.
0: சரிங்க சார். இப்ப இப்ப கவர்மெண்ட் வேலை அப்படின்னா கண்டிப்பா டிரான்ஸ்பர் எல்லாம் உண்டு, ப்ரமோஷன் உண்டு. நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து எந்தெந்த ஊருக்குலாம் வந்து டிரான்ஸ்பர் போனீங்க?
1: ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து அரக்கோணம் சார், அரக்கோணத்தில் வேலை பார்த்தேன். அது முடித்து விட்டு பவானியில் வேலை பார்த்தேன். பவானியில இருந்து அம்பாசமுத்திரம் வந்தேன். அம்பாசமுத்திரத்துல இருந்து திண்டுக்கல் வந்தேன். திண்டுக்கல்ல இருந்து பல்லடம் தாலுகாவுக்கு சென்று, பல்லடம் தாலுகாவில் இருந்து மறுபடி மதுரை வடக்கு தாலுகாவுக்கு பொதும்பு கிராமத்தில் வேலை பார்த்தேன். அது முடித்து விட்டு நத்தம் கிராமத்திற்கு வந்தேன். நத்தம் கிராமத்தில் இருக்கும் போதுதான் எனக்கு திருமணமானது. அது முடிந்து திரும்ப வந்து நான் திருச்சி சோமரசம்பேட்டைக்கு மாறுதலாகி சென்றேன். திரும்ப அங்க இருந்து மறுபடி மேலூருக்கு வந்தேன். மேலூர் தாலுகாவில் இருந்து திரும்ப தோட்டக்கலை கல்லூரி பெரியகுளத்திற்கு மாறுதல் வாங்கி வந்தேன். அங்க பணியாற்றும் போது 1992 எனக்கு வேளாண்மை மேற்பார்வையாளராக பதவி ஏற்பெற்று அங்கிருந்து தேசிய பயர் வகை ஆராய்ச்சி பம்பன் நிலையத்திற்கு பணி அமர்த்தப்பட்டேன்.

0: நல்லதுங்க சார். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 ஊர்களையும் கடந்து நீங்க வந்து பயணிச்சிருக்கீங்க சார்.
1: வந்தேன் பெரியகுளத்துல இருந்து, நான் திண்டுக்கல்ல இருந்து தங்கி தினமும் வந்து தோட்டக்கலை கல்லூரி சென்று பணியாற்றி வந்தேன்.
0: குழந்தை எங்க சார் படிச்சாங்க உங்க பசங்க? உங்க பையன்?
1: எங்க பசங்க ஆரம்ப கல்வி வந்து சின்னாலப்பட்டி விக்டரி ஸ்கூல்ல படிச்சாங்க. அது முடிச்சுட்டு மறுபடி பெரியகுளம் போகும்போது அங்க 7th day ஸ்கூல்ல படித்தாங்க. அது முடிச்சு நான் மறுபடி பம்பன் போகும்போது அவங்க திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்ல MSP சோழநாடர் ஸ்கூல்ல படித்தாங்க.
0: சரிங்க சார், சரிங்க சார்.
1: கல்லூரி வந்து RVS இன்ஜினியரிங் காலேஜ் திண்டுக்கல்ல படித்தாரு. அங்க வந்து MSc IT படித்தாரு. அது முடிச்சுட்டு சத்தியபாமாவில் வந்து MTech படிச்சுட்டு காந்திகிராமம் டீம்டு யூனிவர்சிட்டியில முனைவர் பட்டம் பெற்றாரு. பட் அதுக்கு பிறகு வந்து பொள்ளாச்சி மகாலிங்கம் காலேஜில் உதவி பேராசிரியரா பணியாற்றிட்டு.
0: நல்லதுங்க சார், அதாவது உங்க குழந்தைகளும் நல்லா படிக்க வச்சிட்டீங்க. சரிங்க சார், இப்போ ஒரு அரசு பணி அப்படின்னா கண்டிப்பா வந்து ஓய்வு பெறும் காலம்னு உண்டு.
1: கண்டிப்பா.
0: நீங்க எந்த வருஷம் எந்த ஊர்ல சார் நீங்க வந்து ரிட்டையர்ட் ஆனீங்க? ரிட்டையர்ட் ஆன அந்த நாள், அந்த உங்களுக்கு ஓய்வு அறிவிக்கப்பட்ட அந்த நாள்ல நடந்த அந்த பசுமை மாற நினைவுல எங்கள்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க சார்.
1: அதாவது எனக்கு 2006 May 31 எனக்கு பணி ஓய்வு கிடைக்கப்பட்டேன். பணி ஓய்வு கிடைக்கும் அந்த நேரங்களில் நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு சரியான ஒரு திட்டம் வகுக்கப்படாமல் ஒரு இதாகவே இருந்தேன். அப்ப எல்லாரும் என்னோட நண்பர்கள்லாம் வந்து நாளைக்கு காலையில உங்க வாட்டுக்கு பைய தூக்கிட்டு கல்லூரிக்கு வந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. அவங்க அதோட வந்து அங்க இருக்கின்ற தொழிலாளர்கள் மற்றபடி அலுவலக நண்பர்கள் எல்லோரும் எனக்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருந்தாங்க. எல்லா
0: இன்னைக்கு வந்து இங்க ஏடிஸ் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல அந்த பார்க் மெயின்டெனன்ஸ் நான் வந்து இந்த ஓய்வு காலத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார், 2006 ஓய்வு பெற்றீங்க, இப்ப கண்டிப்பா பென்ஷன் வாங்கிட்டு இருப்பீங்க.

0: சார், இப்ப ஓய்வு காலத்துக்கு பிறகு இப்ப என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க வாழ்க்கை எப்படி சார் போகுது இப்ப?
1: சார், ஓய்வு காலத்துக்கு பிறகு 2007 வந்து எங்க குலதெய்வம் கோயில் கட்டணும் சார. அதை வந்து அதனுடைய இதை வந்து தலைமை பொறுப்புல நான் இருக்கிறேன். அதை அடுத்து வந்து இந்த சின்னாலப்பட்டி ஏடிசி நகர்ல நான் குடியிருக்கும் பகுதியில வந்து அந்த வெல்ஃபேர் அசோசியேஷன்ல செக்ரட்டரியா இருக்கேன். அதை வந்து ஓய்வு பெற்றோர் அலுவலர் சங்க ஆத்தூர் வட்டக்கிளையில வைஸ் பிரசிடண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அது முன்ன சொன்ன மாதிரியே அந்த ஏடிசி நகரோட இது பூங்காவ பராமரிப்பு வேலைகளை நான்
0: பார்த்தேன். உதவி செஞ்ச முன்னேற்றத்திற்கு உதவி செய்த ஒரு நபர் யாரு அப்படிங்கிட்ட யார சார் சொல்லுவீங்க?
1: என்னுடைய நண்பர் சிங்கராஜ், அவர் ஒரு உதவி வேளாண்மை அலுவலராக இருந்து பணியாற்றியவர். அவருக்கு அவர் வந்து எல்லா என்னோட திருமணம் மற்றபடி என் குழந்தைகள் படிப்பதற்கு சிரமப்பட்ட நேரங்கள்ல அவங்க எல்லாம் வந்து எனக்கு பணமா வந்து உதவி பண்ணி உதவிகரமா இருந்தாங்க சார். அதை நான் மறக்க முடியாது. இந்த நேரத்தில் எனக்கு கல்வியும் மன உதவியும் உதவி செய்த எனது நண்பர் எஸ் சிங்கராஜ் உதவி வேளாண்மை அலுவலர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நல்லதுங்க சார். அதாவது வந்து செய் நன்றி மறவா பண்பு, அதாவது என்றோ அவர் செஞ்ச உதவியை வந்து இப்போதைக்கு மறக்காம வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார்.
1: அப்போட சார், என்னோட துணைவியாரு நான் வந்த பிறகு எனக்கு இந்த வேலையில வந்து ஈடுபாடுகளை அதிகரித்து அதுக்கு உதவிகரமா இருந்தவங்க முறையில நான் அவங்களுக்கு இந்த சமயத்துல நன்றி தெரிவித்து, திருமதி ஜெயமல்லியா என்னுடைய மனைவி அவர்கள் என்னுடைய பணி நேரத்திலும் எனக்கு பக்க பலமாக இருந்து உதவி செய்து என்னை பணி சிறப்பாக உதவி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நல்லதுங்க சார். அதாவது வந்து உங்க மனைவிக்கு வந்து இப்ப நன்றி சொல்றீங்க, கண்டிப்பா கேட்கறப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.

0: சார் இப்ப வந்து என்ன சார் காலையில எந்திரிச்சு நைட் வரைக்கும் எப்படி சார் உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு?
1: சார் காலையில நான் ஒரு 4:30 வந்து எந்திரிப்பேன் சார். எந்திரிச்சு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 hour வாக்கிங் போவேன் சார்.

0: போயிட்டு வந்து திரும்ப வந்து ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டு அன்றாட பேப்பரை வாசிட்டு அப்படியே பார்க்கு போய் இங்க ஏதாவது தண்ணி பாச வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த ஹோஸ் பைப்பு போட்டு தண்ணி பாய்ச்சுவேன் சார். இதுல வந்து எனக்கு அந்த ஏடிஎஸ் நகர் மக்கள் எல்லாரும் வந்து என்ன பாராட்டுவதோட என்னுடைய செயல்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறாங்க சார்.
1: சரிங்க சார். அதாவது அரசு பணி ஓய்வு பெற்றாலும் சரி இப்பவும் வந்து சமுதாயத்துக்கு நம்மால் முடிஞ்ச உதவிகளை நல்லா செஞ்சுட்டு இருக்கீங்க சார்.
0: ஆமா சார், ஆமா சார்.
1: உங்களுடைய பொழுதுபோக்கு வேற என்ன சார் பண்றீங்க?
0: குலதெய்வம் கோயிலுக்கு போவேன், அங்க இருக்கிற வேலைகளை செய்வேன். அதுக்கு அடுத்து வந்து ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்துல கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்துல போய் கலந்துகிட்டு அதுல என்ன செய்ய வேண்டியமோ அந்த வேலைகளை செய்வேன். ஏடிஎஸ் நகர் நலச்சங்கத்தினுடைய அமைப்புல இருக்கிறதுனால அது சம்பந்தமான வேலைகள் செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா அதுக்கு கூட்டத்தை நடத்தி அந்த வேலைகளை முனைப்புடன் நடத்தி போக ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார்.
1: சார், இப்ப உங்களுடைய காலகட்டங்கள் 1960-70களில் நீங்க பார்த்த இந்த சமுதாயத்துக்கும் இப்ப 2025 பாக்குற சமுதாயத்துக்கும் என்ன விதமான மாற்றங்கள் சார் நீங்க பாக்குறீங்க?
0: அன்னைக்கு வந்து உழைப்புங்கிறது வந்து எல்லாரும் உழைப்பு தேடி போனாங்க சார். இன்னைக்கு வந்து உழைக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல, அந்த சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அடுத்து விவசாயத்துல எல்லாம் வந்து நிறைய உப தொழில்கள் செய்ய வாய்ப்பு இருக்கு. படிச்சுட்டு வந்தவங்களும் அந்த தொழிலுக்கு போறதுக்கு விருப்பப்படல. எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒயிட் காலர் ஜாப் தான் போகணும், அந்த ஜாப் மட்டும்தான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல படிச்சுட்டு சும்மா இருக்கல, ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல, வேலை கிடைக்கிற வரையில் சும்மா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க அந்த ஆரம்ப அதாவது உயர்நிலை பள்ளியை படிக்கும் போது கிராமத்துல இருந்து நடந்தே வருவோம், நடந்து வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு மறுபடி போவோம். போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து தோட்டத்துல ஏதாவது வேலை இருந்தா எங்க அம்மா செஞ்சுட்டு இருப்பாங்க, எங்க அம்மாவை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க அந்த வேலையில நாங்க பங்கெடுத்துக்குவோம். அதே மாதிரி அந்த காலத்துல சைக்கிள் இருந்தது, சைக்கிள் இருந்ததுன்னா சைக்கிள் வாங்கக்கூடிய பொருளாதாரம் அன்னைக்கு நிலைமையில எங்ககிட்ட இல்ல. அதுக்கு பிறகு இன்றைக்கு காலகட்டத்துல வந்து சைக்கிள்ங்கிறது அபூர்வம். எல்லாருமே கல்லூரி லெவலுக்கு போகும்போது பைக் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க, கார் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்புகளும் வந்து இன்னைக்கு இம்மிடியா இது பண்ணிக்க முடியுது. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு லெட்டர் போட்டு 3-4 கழிச்சுதான் நமக்கு வந்து ஒரு இது வரும். இன்னைக்கெல்லாம் இம்மிடியா வந்து யாரோடவும் உடனே பேச முடியுது. ஆனா அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கல.
1: அந்த கால மனிதர்களுக்கும் இந்த கால மனிதர்களுக்கும் நீங்க பார்த்த வித்தியாசங்கள் என்ன, அதை பத்தி சொல்ல முடியுமா சார்?
0: அந்த காலத்து மனிதர்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதில் ஆர்வம் காட்டினார்கள். ஆனால் இந்த காலத்தில் வந்து நாம தேடி போனாலும் நம்மளோட சூழ்நிலையை பார்த்து ஒழுங்குகிற ஒரு காலமாக கட்டமாகவே நான் பார்க்கிறேன்.

0: சார் இப்ப கிட்டத்தட்ட 76 வயசு ஆயிடுச்சு. உணவு பழக்க வழக்கம் எப்படி சார் இருக்கு, என்ன சாப்பிடுறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: காலையில வாக்கிங் போயிட்டு வந்த உடனே சூடா தண்ணி ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிருவேன் சார். அதுக்கு பிறகு குளிச்சுட்டு பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு 8:30 வந்து டிஃபன் சாப்பிடுவேன் சார். அதாவது இட்லி தோசை, அதுவும் இல்ல அப்படின்னா வந்து பழைய கஞ்சி இருந்தா கூட நான் அதை விரும்பி சாப்பிடுவேன். பிறகு வந்து நண்பர்களை சந்தித்து ஏதாவது அந்த குடும்ப விஷயங்கள், மற்ற அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் அதை பத்தியெல்லாம் பேசி கொஞ்சம் அவங்களையும் ஒரு இதுக்கு மனநிலைக்கு, நல்ல மனநிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம்.
0: இந்த வயசுலயும் பார்த்தோம்னா நீங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு ஆக்டிவா ஒரு நலச்சங்கத்தின் செயலாளராக இருக்கீங்க, பூங்காவை பராமரிச்சுட்டு இருக்கீங்க, லைஃப வந்து ஒரு ஆக்டிவா வச்சுட்டே இருக்கீங்க சார். இந்த சூழ்நிலையில இப்ப 60 வயசு ஆயிடுச்சுனாலே போதும்டா லைஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப போர் அடிச்சு ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க நிறைய மக்கள், அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்துல இருந்து என்ன சார் சொல்ல விரும்புறீங்க
1: சார்? அதாவது அவங்க வந்து ஒரு ரொட்டீனா ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கிக்கணும் சார். ஒரு நாள் இருக்கு அப்படின்னா இன்றைக்கு வந்து ஒரு எந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கலாம், என்ன விஷயமா அவங்க கிட்ட பேசலாம், அல்லது இன்னைக்கு ஒரு பொது இடத்துக்கு போறோம், ஒரு மீட்டிங் போறோம், அதுல என்ன விஷயம் வந்து நாம விரும்புறோம் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து முதல்ல தீர்மானிக்கணும் சார். அவங்க வீட்டை விட்டு வெளியே வரணும், 4 பேர்த்து கூட பேசணும், 4 பேர்த்து கூட தன்னுடைய எண்ணங்களை பரிமாறிக்கணும், அவங்களோட உதவிகளை வாங்கி அவங்க பிரச்சனையில இருந்து வெளியே வரணும், பொது வேலைகளை வந்து விரும்பி செய்யணும்
0: சார். நிகழ்ச்சி நிறைவா உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி சார். நீங்க வந்து அரசு பணியில வந்து பல்வேறு தரப்பட்ட அதிகாரிகளை பார்த்திருப்பீங்க, பொதுமக்கள், விவசாயிகள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய அனுபவத்துல இன்றைய கால இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
1: இன்றைக்கு காலகட்டத்துல வந்து நம்ம பெற்றவங்க வந்து படிக்க வச்சு இந்த சூழ்நிலையில அவங்களை கொண்டு போய் முதல் இல்லத்துல சேர்க்கிற அந்த மனப்பாங்கை வந்து மாத்தணும் சார். அவங்க வந்து கிடைக்கிற வேலையை செய்யறதுக்கு தயாரா இருக்கணும், அதையும் வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையோட செய்யணும், அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறேன் சார். இந்த கால இளைஞர்கள் எந்த வேலை கிடைத்தாலும் அந்த வேலையில் ஒரு இன்வால்வ்மெண்டோட உழைக்க தயாரா இருக்கணும். அதே மாதிரி அவர்கள் தன்னை பெற்றவர்களையே சந்தோஷப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் தீய பழக்க வழக்கங்களை கடைபிடித்ததை அறவே ஒழிக்க வேண்டும். அடுத்து வந்து அவர்கள் ஒரு வேலையில வந்து கண்ணீர்த்தோடவும் கடமை உணர்வோடவும் வேலை செய்ய தயாராகணும். இது என்னோட இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரைகள். இந்த காலகட்டத்தில் தன்னை பெற்றவர்களை அவர்களுக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் அவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னோட விருப்பம். இந்த கால இளைஞர்கள் உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அதுல ஒரு இன்வால்வ்மெண்டோட செஞ்சாங்கன்னா எந்த துறையிலையும் அவங்களால முன்னேற்றம் அடைய முடியும், அதை சக்சஸா பண்ண முடியும்.
0: ரொம்ப நல்லா சொன்னீங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய 1960 கால கட்டங்கள் எங்களை இழுத்துட்டு போயிட்டீங்க. அன்றிருந்து உங்களுடைய பள்ளி பருவம், நீங்க வந்து அதை மேற்கொண்டு படித்த பட்டய படிப்பு, உங்களுடைய அரசு பணி, உங்களுடைய குடும்ப பின்னணி பத்தி நல்லா சொன்னீங்க. டேட் ஆன பிறகும் கூட இப்போ வந்து சமுதாயத்துக்கு நம்மால் முடிந்த ஒரு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி இப்பவும் நலசங்கத்தின் செயலாளர் இருந்து இருக்கீங்க, ஒரு பூங்காவை பராமரிச்சுக்கிட்டு ஒரு ஆக்டிவாக இருக்கீங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய பேட்டி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கறவங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எங்கள் மதுரை வானொலி நிலையத்தில் பங்கேற்று உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு எங்கள் மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார்.
1: இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த மதுரை வானொலி நிலையத்திற்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும்.
1: இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற இளநிலை வேளாண்மை அலுவலர் டி ஜெயராமன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய கணித வாழ்வு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதை பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ் செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட இளையோர் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இளைஞர் இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுதில்லியில் காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளையோர்கள் தங்களது கனவு மற்றும் இலக்குகளை அடைய போதைப் பழக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீய விளைவுகள் குறித்து உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் மனம் திறந்து உரையாடுவதன் மூலம் அவர்கள் தவறான வழியில் செல்வதை உரிய நேரத்தில் தடுக்க முடியும் என்றார். பள்ளி கல்லூரி ஆசிரியர்களும் மாணவர்களிடம் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதையில்லா தேசத்தை உருவாக்க ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான 100 வார கால நாடு தழுவிய இந்த இயக்கத்தில் பொதுமக்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், வீதி நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். மை பாரத் தன்னார்வலர்கள், இளைஞர் மன்றங்கள், பள்ளி கல்லூரி, பல்கலைக்கழக மாணாக்கர் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியா என்ற முன்னெடுப்பிற்கு ஆதரவாக புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சி நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார். உடற்பயிற்சி ஆர்வலர்கள், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க

உருவாக்கும் தேசிய இயக்கத்தை இந்நிகழ்வு வலுப்படுத்தும் என்றார். நாட்டு மக்கள் பாதுகாப்பு வீரர்களிடையே பிணைப்பை வலுப்படுத்தும் ராணுவ ஓட்டத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று காலை தொடங்கி வைத்தார். தேச பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் இவ்வீரர்களை கொண்டாடும் வகையில் ராணுவத்திற்காக ஓடுங்கள், ராணுவத்தினருடன் ஓடுங்கள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறப்பது குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் பெங்களூருவில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை காவிரி நீர் விவகாரம் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது.

0: காவிரியில் தண்ணீர் திறப்பது குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் பெங்களூருவில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை காவிரி நீர் விவகாரம் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு நாளை மேல்முறையீடு செய்யவுள்ளது. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை தொடங்கப்பட உள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்லைன் பத்திரப்பதிவு முறையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் துறை சார்ந்த அதிகாரிகள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வை எதிர்த்து போராடிய மாணாக்கர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பாதுகாப்பான வீடுகள், குடிநீர், சாலை வசதிகள் உள்ளிட்ட மேம்பாட்டுத் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம், நீர் மேலாண்மை உள்ளிட்டவைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஆடிப்பெருக்கு விழா திகழ்கிறது என்றார்.
2: ஆடிப்பெருக்கு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. நீர் ஆதாரத்தை மதிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், விவசாயத்தை வளர்ப்போம், வருங்கால தலைமுறைக்கு வளமான தமிழ்நாட்டை விட்டு செல்வோம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி சார்பிலும் பாதுகாப்பான வீடுகள், தரமான அடிப்படை வசதிகள், தூய்மையான மற்றும் நவீன நகரங்கள், குடிநீர் சாலை, கழிவுநீர் வசதிகள் மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் களக்காடு தலையணைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை மேட்டுப்பாளையத்தையடுத்த பில்லூர் அணை நிரம்பியதையடுத்து பவானி ஆற்றில் வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதையடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டம் நேற்று ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து 116.80 அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்ட பாசனத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பவானி சாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது. கேரளாவில் மழை பெய்து வருவதால் பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து இன்று 1,851 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 755 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
0: மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று 73 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா இன்று தொடங்கியது. ஆடிப்பெருக்கு மற்றும் வல்வில் ஓரி விழா நிறைவை ஒட்டி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கொல்லிமலையில் வல்விலூரி விழா, சுற்றுலா விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா பசுமை திருவிழாவாக தொடங்கியது. செய்தி, மக்கள் தொடர்பு, காவல், வனம், ஊரக வளர்ச்சி முகமை, வேளாண்மை, வேளாண் பொறியியல் உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளின் சார்பில் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த 22 கண்காட்சி அரங்களை பொதுமக்கள் பார்வையிட்டனர். பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கிராமிய பாடல்கள், மன்னர் வல்விலூரியின் சிறப்புகள் குறித்த பேச்சு, சிலம்பம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: ஆடிப்பெருக்கையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரஸ் சந்தையில் ஆடுகள் விற்பனை 1 கோடிக்கும் அதிகமாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆடி 18 திருவிழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் குலதெய்வ வழிபாடு மற்றும் திருவிழாவிற்காக புகழ்பெற்ற போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் இன்று 1 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான ஆடுகள் விற்பனையாகி உள்ளது. ஒரு சாதாரண ஆடு 15,000 முதல் அதிகபட்சமாக 40,000 ரூபாய் வரையில் விலை போனதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வெளியூர்களில் இருந்து வந்த வியாபாரிகள் உள்ளூர் விற்பனை செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: தமிழகம் முழுவதும் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் கைவிரல்

0: ரேகை சரிபார்ப்பு பணிகளுக்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. பணி நிமித்தம் காரணமாக வெளியூர்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள நியாய விலை கடைகளில் இப்பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இரண்டாம் கட்ட கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஜூலை மாத உண்டியல் காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் ரொக்கம், 1,312 கிராம் தங்கம், 23,245 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநில குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அறிவுறுத்தியுள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா கைப்பற்றினார். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. நிறைவு நாளான இன்று சைக்கிளிங், ஜூடோ உள்ளிட்ட போட்டிகளில் இந்திய வீரர்கள் களமிறங்குகின்றனர். 74 நாடுகளைச் சேர்ந்த 2,729 வீர வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கல பதக்கங்களை வென்று இந்திய வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். 2030ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள 24வது காமன்வெல்த் போட்டிகள் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதையடுத்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான கொடி முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதை பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 1:55. தொடர்வது பாடல் ஒன்று நிகழ்ச்சிக்காக காதல் கிறுக்கடன் திரைப்படத்தில் தேவாவின் இசையில் ஹரிஷ் ஜெயவந்திரா பாடியிருக்கும் பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் பற்றி அறிந்து கொள்வோம். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம், அதாவது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் ABDM என்பது மத்திய அரசின் மிக முக்கியமான சுகாதார தகவல் மற்றும் டிஜிட்டல் சுகாதார அடையாள திட்டம். இதன் நோக்கம் ஒரே இந்தியா ஒரே சுகாதார டிஜிட்டல் அடையாளம் உருவாக்குவது. நம் வாழ்க்கையில் உடல் நலம் என்பது மிகப்பெரிய செல்வம். ஆனால் மருத்துவ சேவைகள் பல இடங்களில் கிடைக்கும் விதமும் அவை எங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதும் ஒருவருக்கொருவர் மாறுபடும். ஒரு இடத்தில் சிகிச்சை எடுத்தால் அந்த விவரம் மற்றொரு மருத்துவமனையில் தெரியாது. அதனால் மீண்டும் மீண்டும் பரிசோதனைகள், நேரம், பணம் எல்லாம் வீணாகின்றன. இந்த சிக்கலை தீர்க்க மத்திய அரசு ஒரு புதிய டிஜிட்டல் முயற்சியை தொடங்கியுள்ளது. அதுதான் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம். இந்த திட்டம் கடந்த 2000

2021 செப்டம்பர் மாதம் 27 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது. இதன் நோக்கம் நாடு முழுவதும் உள்ள மருத்துவ தகவல்களை டிஜிட்டல் வடிவில் ஒருங்கிணைத்து ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான சுகாதார அடையாள எண், அதாவது ABHA ID வழங்குவது. இந்த ABHA ID, அதாவது ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட், இதன் மூலம் உங்கள் மருத்துவ பரிசோதனைகள், மருந்து பதிவுகள், மருத்துவமனை விபரங்கள் எல்லாம் பாதுகாப்பாக சேமிக்கப்படும். அதாவது ஒரு கார்டு, ஆனால் நாட்டின் எங்கும் உங்கள் மருத்துவ வரலாறு தெரியும். மருத்துவமனை மாறினாலும் டாக்டர் மாறினாலும் உங்கள் சிகிச்சை தொடர்ச்சியாக துல்லியமாக நடைபெறும். இது வெறும் டிஜிட்டல் திட்டம் அல்ல, இது உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கும் நம்பிக்கை பாலம். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் நன்மைகள், பதிவு செய்வது எப்படி மற்றும் பயன்பாடு பற்றி இந்த பாடலுக்கு பிறகு விரிவாக தெரிந்து கொள்வோம்.

0: மத்திய அரசின் முக்கியமான சுகாதார புரட்சி திட்டமான ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் பற்றிய தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தனிப்பட்ட சுகாதார அடையாள எண், அதாவது ABHA ID வழங்குவது. இந்த ஐடி மூலம் உங்கள் மருத்துவ பதிவுகள், பரிசோதனை, மருந்து, அறுவை சிகிச்சை மற்றும் மருத்துவ வரலாறு எல்லாம் ஒரே இடத்தில் பாதுகாப்பாக இருக்கும். இதன் மூலம் நோயாளிக்கு சிகிச்சை எளிதாக கிடைக்கும், டாக்டர்களுக்கு முழு மருத்துவ வரலாறு கிடைக்கும், நோயாளி எங்கு சென்றாலும் சிகிச்சை தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தில் அனைத்து மருத்துவமனைகள், கிளினிக்குகள், மருந்தகங்கள், ஆய்வகங்கள் என்று அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளன. மருத்துவ தகவல் டிஜிட்டல் வடிவில் சேமிக்கப்படுவதால் பேப்பர் ரிப்போர்ட் எடுக்கும் சிரமம், தொலைந்து போவதற்கான அபாயம் இவையெல்லாம் மறைந்துள்ளது. இது நம் நாட்டை டிஜிட்டல் சுகாதார புரட்சியின் பாதையில் அழைத்து செல்கிறது. இத்திட்டத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. உங்கள் ஆதார் எண் மற்றும் மொபைல் எண் இருந்தால் www.healthid.ndhm.gov.in www.healthid.ndhm.gov.in www.healthid.ndhm.gov.in இந்த இணையதளத்தில் சில நிமிடங்களில் உங்கள் ABHA ID உருவாக்கலாம். அல்லது அருகில் உள்ள பொது சேவை மையம் மூலமாகவும் நீங்கள் பதிவு செய்யலாம். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் சுகாதாரத்தில் புதிய தலைமுறை, ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான சுகாதார அடையாளம். உங்கள் உடல் நலம் உங்கள் கையில். இன்றே பதிவு செய்யுங்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.
1: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியினிடையே ஒழித்த பாடல் உழவன் மகன் திரைப்படத்திற்காக மனோஜ் கான் இசையில் SP பாலசுப்ரமணியம், விஜயா மற்றும் யுகேந்திரன் பாடியது. நேர்களை இன்று மதியம் 2:30 ஒரு புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்ட மேகனா அவர்கள். தொடர்வது இணைந்த கைகள் திரைப்படத்திற்காக கியான்வர்மா இசையில் தீபன் சக்கரவர்த்தி மற்றும் வித்யா பாடியிருக்கும் பாடல்.

0: பார்ட்டிக்கு பார்ட்டி வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி. ஏ சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
1: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
0: பை கேர்ள்ஸ். எங்க போற? கேக்லையா? நோ ஷேரிங்.
1: RBI சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்டா மேகனா அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் அங்க, நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில வந்து டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து பேச போறோம். நீங்களும் எங்களுக்காக சொல்றதுக்காக காத்துட்டு இருக்கீங்க. முதலாவதா உங்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்களோட நேர்களுக்காக பகிர்ந்துக்கங்க.
2: டாக்டர் சரிகொண்டா மேகனாங்க. நான் வந்து MBBS MD ஜெனரல் மெடிசன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம டெங்கு பற்றி பேச போகிறோம். டெங்குனா என்ன, டெங்குனால என்னென்ன வரப்போகுது, இதெல்லாமே நம்ம வந்து பேச போகிறோம். இப்போ
1: காய்ச்சலில் பல வகையான காய்ச்சல் இருந்தாலும் டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அவங்களுடைய உடல்லிருந்து அவங்களுக்கு பல்வேறு வகையான உடல் சோர்வுகள், பல்வேறு வகையான உடல் உபாதைகள்லாம் இந்த டெங்கு காய்ச்சல் மூலமாக ஏற்படுது.
2: டெங்கு வந்து ஒரு வைரல் ஃபீவர். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வைரல் ஃபீவர் இருக்கும். ஒரு ஒரு வைரல் ஃபீவருக்கு ஒரு ஒரு சிம்டம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம கோவிட் பார்த்தோம்னா காய்ச்சல் வரும், சளி, இருமல், இதெல்லாமே வரும். ஆனால் டெங்கு பார்த்தோம்னா அந்த கோவிடுக்கு டெங்குக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, டெங்குல வந்து நம்மளுக்கு காய்ச்சல் ஒரு 5 to 6 நாள் இருக்கும். அதுக்கப்புறம்தான் சில ஆர்கன்ஸ் வந்து நம்ம உடம்புல எஃபெக்ட் ஆகும். அது என்னென்னு சொல்லி நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், நம்மளுக்கு டெங்கு வந்து ஒரு மஸ்கிட்டோ பைட்னால தான் வரும். இந்த மஸ்கிட்டோ நம்மள வந்து காலையில தான் கிடைக்கும், அது வந்து நைட் கிடைக்கிற ஒரு மஸ்கிட்டோ கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு தப்பான விதத்தில் என்ன இருப்பாங்கன்னா, எனக்கு வந்து மஸ்கிட்டோ கடிக்கவே இல்லை, அப்போ எனக்கு எப்படி டெங்கு வந்துச்சு, அது கிடையாதாங்க. அந்த மஸ்கிட்டோ கடிச்சதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுதான் இதோட மெயின் திங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெங்குல வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு 3 to 5 நாள் ஃபீவர் ரொம்ப அதிகமாக அடிக்கும். ஸோ காய்ச்சலுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு வந்து சில ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து எஃபெக்ட் ஆகும். அது என்னன்னா, நம்ம எப்படி அது கண்டுபிடிக்கணும்னா, நம்மளுக்கு வந்து தொடர்ந்து காய்ச்சல் வந்து ஒரு 103-104 டிகிரிஸ் 3 days இருக்கு, அது கம்மியே ஆக மாட்டேங்குது, அப்போதான் நம்ம போய் டாக்டர் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும். இப்போ எல்லா காய்ச்சலும் இருக்கும், வைரஸ் காய்ச்சலும் இருக்கும், டைஃபாய்டு காய்ச்சலும் இருக்கும், டெங்கு காய்ச்சலும் இருக்கும். எப்படி நான் போய் ஒரு டாக்டர்னு பார்க்கறது அந்த க்வெஸ்சன் உங்களுக்கு வரும். ஸோ அது எப்படி நம்ம போய் ஒரு டாக்டர்னு பார்க்கணும்னா, உங்களுக்கு காய்ச்சல் தொடர்ந்து ஒரு 101-102 இருக்கு, காய்ச்சல் கூட உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கு, தலைவலி, அப்புறம் வந்து வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷனோ, லூஸ் மோஷனோ, இதெல்லாமே இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டர்னு பார்க்கணும்.
1: கொசுக்கள் மூலமா தான் வந்து டெங்கு காய்ச்சல் பரவுது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்போ வந்து கொசுக்கள்லயே நிறைய வகைகள் இருக்கு. பகல் நேரத்தில் கடிக்கிற கொசுக்கள் இருக்குது, இரவு நேரத்தில் கடிக்கக்கூடிய கொசுக்கள் இருக்குது, பொதுவாகவே வீட்டில் வந்து கொசுக்கள் இருக்குது. இது எந்த வகையான கொசுக்கள் கடிக்கிறதுனால டெங்கு ஃபீவர் வந்து வருதுங்க?
2: கொசுவோட பேர் வந்து ஏடஸ் மஸ்கிட்டோன்னு சொல்லுவோமாங்க. இது வந்து மோஸ்ட்லி டே டைமில் தான் ப்ரீட் பண்ணும், டே டைமில் தான் சுத்தும். ஸோ இந்த மஸ்கிட்டோ டே டைமில் தான் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டை சுற்றி வந்து நிறைய தண்ணி இருக்குது, ட்ரைனேஜ் போகுது, இல்லை வீட்டே வந்து ரொம்ப நாளாக ஒரு பக்கெட்லையோ இது இதில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம், ரெயின் வாட்டர் கிளாக் ஆகுது, அந்த ஏரியாவில் தான் இது நிறைய வந்து ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவோட பீப்புள் வந்து கொஞ்சம் அந்த தண்ணி எடுக்கிறது, ரெயின் வாட்டர் கிளாக் ஆகிறதோ, இதெல்லாமே பார்த்துக்கும். மோஸ்ட்லி இது டே டைம் மஸ்கிட்டோ, அங்கே டே டைமில் தான் கடிக்கும், நைட் டைமில் கடிக்காது.
1: ஆரம்ப காலத்தில் வந்து கொசு கடிச்சிருச்சுக்கும், நம்மளுக்கே தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ வந்து உடனடியாக தெரியக்கூடிய அறிகுறிகள் என்ன மாதிரி இருக்கும்?
2: இது வந்து காய்ச்சல் கடித்த உடனே நம்மளுக்கு வராது. காய்ச்சல் கடித்து ஒரு 5 to 7 days அப்புறம் தான் இதோட சிம்டம்ஸே தெரியும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃபீவர் இருக்கும். காய்ச்சலுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து நிறைய பாடி பெயின் வரும், உடம்பு வலிக்கும், தலை வலிக்கும், பின்னாடிலாம் வலிக்கும், கண்ணு சுற்றி வலிக்கும், அதுக்கப்புறம் தான் காய்ச்சல் வரும். ஸோ காய்ச்சல் நமக்கு தொடர்ந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து ஓகே, இது வந்து நார்மல் காய்ச்சல் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அனுப்பி நம்ம உடனே டாக்டர் கிட்ட பார்க்க வேண்டியது இருக்கும். அப்புறம் வந்து காய்ச்சல் கூட உங்களுக்கு வந்து அதிகமாக ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம்னா,

0: காய்ச்சல் கூட நம்மளுக்கு வந்து தலைவலி இருக்கும். தலைவலிக்கு அப்புறம் ரொம்ப பேக் பெயின் இருக்கும். எந்த அளவுக்கு பேக் பெயின் இருக்கும்னா, எனக்கு வந்து முடியாது, எனக்கு வந்து ரொம்ப வலி வருது, என்னால் வந்து போன்ஸ் வந்து பிரேக் ஆகுறதுலோக்கு எனக்கு வலி வருது, அந்த லோக்கு இருக்கும்போது இது வந்து டெங்கு காய்ச்சல். டெங்கு காய்ச்சலோட இன்னொரு பேர் வந்து பிரேக் போன் ஃபீவர். போன்ஸ் வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகுறதுலோக்கு வலி வரும். அப்போ அந்த மாதிரி வலி இருந்துச்சுன்னா உடனே இது வந்து நம்ம டெங்கு காய்ச்சல்னு நினச்சிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறையா தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்

0: வெள்ளிக்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938 35
0: அல்லது
1: 8222649
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்டா மேகனா அவர்கள்.
3: டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், சிகிச்சை முறைகள் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து பொதுவாக சில காய்ச்சல்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், வீட்லேயே மாத்திரை போட்டு படுத்து தூங்கிறோம், இந்த மாதிரி சில விஷயங்களும் இருந்துகிட்ருக்கோம். இந்த காய்ச்சல் வந்து நம்ம கண்டுக்காமல் வீட்லேயே விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்?
4: இப்போ நம்ம வந்து எல்லா காய்ச்சல் மாதிரி இது ஒரு சாதாரண காய்ச்சல் நினைச்சு நம்ம வீட்டில் டேப்லெட் போட்டு டாக்டர்கிட்ட போகாமல் இருந்தீங்கன்னா இதுவோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து லிவர் எஃபெக்ட் பண்ணும். ஸோ அது கல்லீரல், லிவர்னா கல்லீரல். ஸோ இது வந்து கல்லீரல் எஃபெக்ட் பண்ணும் போது, கல்லீரல் எஃபெக்ட் ஆகும்போது நமக்கு வாமிட்டிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சக்காமல் வருது, இதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இதனால என்ன ஆகும்னா பொறுமையாக நம்ம வந்து கிட்னி எஃபெக்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் வந்து சில டைம் வலிப்பே வரும், மல்டி ஆர்கனாக போயிடும். ஸோ இதில் என்ன பிரச்சனைனா நம்ம வந்து ஃபீவர்னு சொல்லி, சாதா ஃபீவர்னு சொல்லி வீட்டில் இருக்கும்போது சரியான ஆகாரம் எடுக்க மாட்டோம், தண்ணி சரியாக குடிக்க மாட்டோம். இதில் என்ன ஆகும்னா நம்ம டீஹைட்ரேஷன் போவோம். ஸோ டீஹைட்ரேஷன் போனதுனால சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெங்கு ஃபீவரில் அணுக்கள் கம்மியாகும். என்ன மாதிரி அணுக்கள்னா வெள்ளை அணுக்கள், தட்டு அணுக்கள், இந்த சென்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸு, பிளேட்லெட்ஸ், இதெல்லாம் கம்மியாகும் போது, பிளேட்லெட்ஸ் ரொம்ப கம்மியாகும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ப்ளீடிங் ரிஸ்க் ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்ம அப்படியே வீட்டில் விட்டோம்னா நம்மளுக்கு ப்ளீடிங் அதிகமாக, இது சில டைம் டெத்துக்கே போகிற அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகும். அதனால தான் டெங்கு காய்ச்சல் வந்து நான் நினைக்கிற மாதிரி ஒரு சாதா காய்ச்சல் கிடையாது. அது சில பேருக்கு வந்து நார்மல் ஃபீவராக வந்து போயிருக்கலாம், ஆனால் சில பேருக்கு வந்து அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக டெத்து வரைக்குமே போயிடும். இப்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெங்கு வந்து 3-5 நாள் காய்ச்சல் வரும். 5-6 நாள் ஓ 7th டேயோ நம்மளுக்கு வந்து அணுக்கள் கம்மியாகும். இந்த 5-7வது நாள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான நாள். அப்போதான் நம்மளுக்கு வந்து அணுக்கள் கம்மியாகிறது, லிவர் எஃபெக்ட் ஆகிறது, பர்சிஸ்டண்ட்டாக வாமிட்டிங் இருக்கிறது, மொத்தம் எல்லா அதர் ஆர்கன்ஸ் எஃபெக்ட் ஆகிறது, இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். டெங்கு ஆனது ரொம்ப கவனிக்க வேண்டியான ஒரு காய்ச்சல், அதனால நம்ம வந்து இது அப்படியே விடக்கூடாது. ஃபர்தராக உங்களுக்கு காய்ச்சல் இருக்கு, 3 நாளைக்கு மேலே காய்ச்சல் இருக்குன்னா உடனே போய் டாக்டரை மட்டும் பார்த்துக்கோங்க.
3: 3-7 நாள் காய்ச்சல் இருக்கும்னு சொல்றாங்க, இதை தாண்டியும் காய்ச்சல் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா, இல்ல வந்து இதுக்கான விண்டோ பீரியட் ஒன்று இருக்குமே, அது எத்தனை நாட்கள் இருக்கும்?
4: மோஸ்ட்லி காய்ச்சல் வந்து 3-5 நாள் இருக்கும். சில பேருக்கு வேணா ஒரு 6வது நாள் 7வது நாள் காய்ச்சல் வரலாம். எல்லாருக்கும் ஒரே டைம் இருக்கணுமா? இல்ல, ஜெனரலா நம்ம விண்டோ பீரியட் பார்த்தோம்னா ஒரு 3-7 டேஸ். இதுக்கப்புறம் ஃபீவர் மோஸ்ட்லி டிக்ரீஸ் ஆயிடும். மோஸ்ட்லி 5வது நாளுக்கு அப்புறம் காய்ச்சல் இருக்காது, அதுக்கப்புறம் தான் இதோட காம்ப்ளிகேஷன்ஸே வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த 5-7 நாள் தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறதோ, இல்லை பேஷண்ட் வந்து நம்ம காய்ச்சல் இருந்தால் உடனே வந்து காய்ச்சலோட இன்ஜெக்ஷன் போடுறதோ, அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்தளவுக்கு காம்ப்ளிகேட் ஆகுது இந்த ஒரு ஃபீவர்.
3: சமீப காலமாக வந்து நீங்கள் டெங்குனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, எந்த வயதினர் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க டெங்குனால?
4: டெங்குனால மோஸ்ட்லி பாதிக்கப்பட ஒரு ஏஜ் பார்த்தீங்கன்னா less than 12 years சில்ட்ரன் தான் ரொம்ப மோசமாக வரலாம். அதுக்கப்புறம் எல்டர்லி ஏஜ்னா ஒரு 60 இயர்ஸ் கழிச்சு. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி சுகரோ பிபியோ ஏதாச்சும்

0: இருக்கும், இல்ல ஹார்ட் பிரச்சனையோ அந்த மாதிரி இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் மோசமாகலாம். அதனால ரெண்டு ஏஜ் குரூப்ஸ் அவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது பெஸ்ட்.
1: இப்போ வந்து நீங்க டெங்கு காய்ச்சல் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, டெங்கு காய்ச்சல்னால பாதிக்கக்கூடியது வந்து குழந்தைகள் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க, காய்ச்சல்னால அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னு மச்சா, நீங்க முதலாவது வந்து எப்படி வந்து டெங்கு ஃபீவர் அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்றீங்க?
0: ஒரு பேஷண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் அட்மிட் ஆன உடனே நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். அது வந்து பிளட் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து லிவர் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து டெங்கியோட எலைசான்னு சொல்லுவோம். அது வந்து 24 hours டெஸ்ட். டெங்கியூவில் வந்து ரெண்டு விதமான டெஸ்ட் பண்ணி, ஒரு ரேப்பிடா

0: பேசிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். அது வந்து பிளட் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து லிவர் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து டெங்கியூவோட எலைசான்னு சொல்லுவோம். அது வந்து 24 hours டெஸ்ட். டெங்கியூவில் வந்து ரெண்டு விதமான டெஸ்ட் பண்ணி, ஒரு ரேப்பிடாக பண்ணிக்கலாம், அது கார்டு. இன்னொன்று வந்து எலைசா, அது வந்து 24 hours, அது வந்து 24 hours ரன் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். இந்த ஒரு ரேப்பிட் டெஸ்ட்டுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம ஜென்ரலாக வந்து அந்த ஒரு எலைசா டெஸ்ட்டை நம்ம பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து பேஷண்ட் அட்மிட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் பேஷண்டோட பிபி, அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். அது பேசிக் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம பெருசாக கொடுக்க போகிறது எதுவும் இல்லை, அங்கே இதில் ஃப்ளூயிட்ஸ் தான். ஸோ பேஷண்ட்டுக்கு அந்த குளுக்கோஸு, அந்த கொடுக்குற நம்ம கொடுக்குற ஃப்ளூயிடு, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பேஷண்ட் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்படி பார்த்தாலே போதும், பேஷண்ட் பெட்டர் ஆகிடுவாங்க. இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போகாமல் வீட்டிலே நீங்களே பெயின் கில்லர்ஸ் எடுப்பீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பாங்க. டெங்கியூ ஃபீவரில் நீங்கள் பெயின் கில்லர்ஸ் எடுத்தீங்கன்னா ப்ளீடிங்கோட ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி பிளேட்லெட்ஸ் கம்மியாகும். ஸோ இந்த பெயின் கில்லர்ஸ் போய் இந்த பிளேட்லெட்ஸ் இருக்கிற இடத்துல போய் வேலை செஞ்சுனா அப்போ உங்களோட அந்த ப்ளீடிங் ரிஸ்க், ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். ஸோ எப்போவுமே டெங்கியூ ஃபீவருக்கு நீங்களே ட்ரீட் பண்ணாதீங்க. எந்த ஃபீவர் ஆனாலும் நீங்களே வந்து வீட்டில் எனக்கிட்ட ஒரு இபுப்ரோஃபின் இருக்குது, இல்லை வீட்டில் எனக்கிட்ட ஒரு ஹைஃபனாக் பி இருக்குது, இதெல்லாம் டேப்லெட்ஸ் ஜஸ்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்களே எடுக்காதீங்க. டாக்டர் கிட்ட ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம், ஏன்னா ஃபர்தராக நீங்கள் எடுத்து இது காம்ப்ளிகேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஒன்ஸ் நம்ம வந்து பேஷண்ட் வந்ததுக்கப்புறம் பிளட்லாம் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டெய்லி ஃப்ளூயிட் கொடுக்கறது, டெய்லி பேஷண்ட்டுக்கு வந்து ஃபீவர் இருந்தால் அதோட இன்ஜெக்ஷன் கொடுக்கறதோ இதெல்லாம் தான் பண்ணுறோம். இதுக்கு எந்த விதமான ஆன்டிவைரலோ ஆன்டிபாக்டீரியலோ ஆன்டிபயோட்டிக்கோ ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா டெங்கியூவில் சில டைம் செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரும். செகண்டரி இன்ஃபெக்ஷன் என்ன கேட்டிங்கன்னா, டெங்கியூ காய்ச்சல் வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவர் கம்மி பண்ணிவிடும். ஸோ அதை கம்மி பண்ணும் போது நம்மளுக்கு வந்து செகண்டரியாக ஒரு திருப்பி ஒரு காய்ச்சல் வரலாம். டெங்கியூ காய்ச்சல் முடிச்சு ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி காய்ச்சல் வரலாம். அந்த டைம்ல வந்து நம்ம ஆன்டிபாக்டீரியல் போட்டுக்கலாம். இல்லைனா டெங்கியூக்கு வந்து ஆன்டிவைரலோ ஆன்டிபயோட்டிக்கோ எதுவுமே இல்லை. இதோட ட்ரீட்மெண்ட் வந்து சிம்பிள் அங்க ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறது, அப்புறம் வந்து ஃபீவர் இருந்தா இன்ஜெக்ஷன் போடுறது. இன்னொன்று நிறைய பேர் கேட்பாங்க, மேம் பப்பாயா கொடுக்கலாமா, பப்பாயா கொடுத்தா பெட்டரா? பப்பாயா வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தவிர அது வந்து பிளேட்லெட் இன்க்ரீஸ் பண்ணும் அனு கிடையாதுங்க.
1: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில டெங்கு காய்ச்சல் ஏற்படுத்தும் விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும், அதற்கான சிகிச்சைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பத்தி நீங்க நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஃபார்ம் டு சிட்டி,
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
0: ஃபார்ம் டு சிட்டி, இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
0: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
0: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
0: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
0: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி.
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி,
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
1: ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்டா மேகனா அவர்கள்.
3: டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சலால் ஏற்படும் விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும், அதற்கான சிகிச்சை முறைகள் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கணும். எங்களோட நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்கும்?
4: ஒரே திங்கங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஸோ நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், மஸ்கிட்டோ பைட்னு ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவே நம்ம வெளியில் போகும்போது வெளியில் கொடுக்குற ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். வெளியில் கொடுக்குற தண்ணியும் வந்து பார்த்து கொடுக்கறது, எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணோம்னா நம்மளோட பாடி இம்யூனிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த டிசீஸ் வந்தாலும் ஒரு லிமிட்டில் தான் வரும், ரொம்ப மோசமாக வராது. எவ்ரிதிங் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். பெட்டர் யூ ப்ரிவென்ட் யுவர் செல்ஃப் பை ஹைட்ரேட்டிங்.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் அந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்களை இன்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளை மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருக்கு. அதுலேயும் டெங்கு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் 103 பண்பலையோடு.
2: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்டா மேகனா அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களிடம் விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பசுமை பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 7.51% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தவிக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் வெள்ளிப்பதக்கத்தையும் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டில் மற்றும் அருஷ் ராணா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், யசஸ்வினி கோர்படே திவ்யான்ஷி பௌமிக் இணை மகளிர் இரட்டையர் பிரிவிலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஜூடோ பிரிவில் இந்தியாவின் இஷ்ரூப் நரங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 3:02. திரை இசை கேட்கலாம். முதல் பாடல் பாட்டு பாடவா திரைப்படத்திற்காக இளையராஜாவை இசையமைத்து உமாரமனுடன் இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

0: யாரது?
1: நான் தான்.
0: நான் தானா?
1: நான் தான்.
0: எங்க இருக்கீங்க?
1: எங்கே?

0: காதல் செய்ய கற்றுக் கொடுப்பேன் முன்னுக்கு வாடி.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பி இருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: திரையில் அடுத்தடுத்து ஒழித்த பாடல்கள் சின்னமாப்பிள்ளை திரைப்படத்திற்காக இளையராஜா வினசியில் மனோ மற்றும் எஸ் ஜானகி பாடியது. தொடர்ந்து மருதுபாண்டி திரைப்படத்திற்காக இளையராஜா வினசியில் அருண்மொழி எஸ் ஜானகி பாடிய பாடல். அதனைத் தொடர்ந்து அரண்மனைக்குழி திரைப்படத்திற்காக இளையராஜா வினசியில் மனோ மற்றும் மின்மணி பாடியது. அதனைத் தொடர்ந்து மிஸ்டர் பாரத் திரைப்படத்திற்காக இளையராஜா வினசியில் SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

அடுத்தடுத்து ஒழித்த பாடல்கள் சக்திவேல் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் அருண்மொழி சுவர்ணலதா பாடியது. தொடர்ந்து அரங்கேற்ற வேலை திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடியது. அதனைத் தொடர்ந்து நான் சிவப்பு மனிதன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மனு மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல்கள்.

இதையடுத்து ஒழித்த பாடல்கள் சக்திவேல் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் அருண்மொழி சுவர்ணலதா பாடியது. தொடர்ந்து அரங்கேற்ற வேலை திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடியது. அதனைத் தொடர்ந்து நான் சிவப்பு மனிதன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மனு மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல்கள்.

திரையிசையில் தொடர்ச்சியாக ஒழித்த பாடல்கள். பூவே பூச்சொடவா திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் சித்ரா பாடியது. அதனைத் தொடர்ந்து பூவிழி வாசநிலை திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடல். இறுதியாக ஒழித்த பாடல் பகல் நிலவு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பி ஜெயச்சந்திரன் பி சுசிலா பாடியது. நீங்களே இன்னும் சில நொடிகளில் ஆரா நாடகம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது ஆரா நாடகம். எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா. நாடகத்தில் பங்கு பெறுவோர் ஒளியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், கிராக்ஸாக எம் சுரேந்தர்குமார், ஆராவாக ஆர் சாந்தினி, அருணாக எல்என்ஜி ரவிசங்கர், ப்ரொஃபஸர் டாக்டர் லலிதாவாக எஸ் எஸ் சுந்தரி, முருகனாக ஏ விக்னேஷ், மீனாவாக பி அஜிதா, ரதியாக டயானா மற்றும் கே ஞானவடிவேல். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ ஆரா நாடகம்.
2: இந்த கிராமம் எப்போவுமே அமைதிதான், ஆனால் இன்னைக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கே. வானத்தை பாருங்க, அந்த ஒளி என்ன?
3: ஐயா, நானும் அதைத்தான் பார்த்தேன். ட்ரோன் மாதிரியும் தெரியல, ஆனால் அது விமானமும் இல்லையே, ஒரு பெரிய வட்டமான ஒளி தெரியுது.
4: இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, முதல்ல அதை கவனிப்போம்.
5: இல்லைப்பா, இது நல்ல அறிகுறி இல்லை, நம்ம ஊருக்கு ஆபத்து வரப்போகுது. கோவிலுக்கு போய் மணி அடிங்க. ஐயோ, நடக்க போகுது, பயமா இருக்கு. எல்லாம் ஓடுங்க ஓடுங்க, பயமா இருக்கு.
3: லைவ் ஆரம்பிச்சிச்சு நண்பர்களே, நம்ம கிராமத்துல என்ன நடக்குதுன்னு நேரலையில பாப்போம் வாங்க.
4: ரதி, முதல்ல பாதுகாப்பு, வீடியோ எல்லாம் அப்புறம்தான்.
6: நான் சென்னை நியூஸ் சேனல்ல இருந்து மீனா. இங்க ஏதோ விசித்திரமான சம்பவம்னு தகவல் வந்துச்சு.
7: ஆமாமா, எங்களாலையும் புரிஞ்சிக்கவே முடியல.
4: அதோ அங்க அங்க பாருங்க, வட்ட வடிவத்துல ஏதோ ஒரு பொருள் தரையில வந்து இறங்கி இருக்கு.
3: ஆமாமா, இத பார்த்தா பறக்கும் தட்டு மாதிரில இருக்கு.
6: ஓகே ஓகே, எல்லாரும் தள்ளிக்கோங்க, நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க.
8: பயப்பட வேண்டாம், நாங்கள் தாக்க வரவில்லை.
4: தமிழ்லயா பேசுது?
8: உங்களுடைய மொழியை சில வினாடிகளில் கற்றுக்கொண்டோம்.
4: அப்படியா, நீங்க யாரு?
8: என்னுடைய பெயர் ஒளி. நாங்க பூமியை 10,000 ஆண்டுகளாக கவனித்து வருகிறோம்.
3: அப்படின்னா உண்மையிலே நீங்க எல்லாம் வேற்று கிரக வாசிகளா?
9: ஆமா, என் பெயர் ஆரா, ஆனால் நீங்கள் நினைப்பது போல அரக்கர்கள் அல்ல.
6: அப்படின்னா இங்கேயே வந்தீங்க?
8: ஒரே ஒரு கேள்வி கேட்க.
10: என்ன கேள்வி?
8: உங்களுக்கு வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்குது, அத நீங்களே அழிக்கிறீங்களே. ஏ,
4: வளர்ச்சி வளர்ச்சி தான் எங்க இலக்கு, அதுக்காக சில தியாகங்கள் தவிர்க்க முடியாததுன்னு நாங்க நம்புறோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
8: அப்படின்னா நாங்க உங்களோட சில நாட்கள் இங்கேயே இருப்போம்.
11: தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க.

0: யார் பக்கத்துல வாங்க, அது விண்கலம் மாதிரி இருக்கு, அது பக்கத்துல போக கூடாது, தள்ளி போங்க.
1: சார் நான் தான் சார் முதல்ல பார்த்தேன், ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுக்க விடுங்க சார்.
0: மேடம் இது யூடியூப் வீடியோ எடுக்கிற இடம் கிடையாது, தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், தள்ளி போங்க முதல்ல.
2: சார் அவங்க யாரையும் காயப்படுத்தல, ரொம்ப அமைதியா பேசுறாங்க.
0: அமைதியா? அந்த அமைதிங்கிறது ஒரு தந்திரமா கூட இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கணும்.
3: இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம், நான் ப்ரொஃபசர் லலிதா, நான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி குழுவில இருந்து
4: வந்திருக்கேன்.
3: நீங்க உண்மையிலேயே எந்த கிரகத்திலிருந்து வந்திருக்கீங்க?
4: உங்க சூரிய குடும்பத்திலிருந்து கிடையாது, உங்க அறிவியல் இன்னும் எங்க கிரகத்தை கண்டுபிடிக்கல.
3: உங்களுடைய தொழில்நுட்பம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
4: நீங்க இன்னும் நோய்களுக்கே மருந்து தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க நோய் வராம தடுக்கக்கூடிய முறைய ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே கண்டுபிடிச்சிட்டோம்.
5: அப்படின்னா உங்களால மனிதர்களான எங்களுக்கு உதவ முடியுமா?
4: உதவி செய்ய முடியும், ஆனா ஒரு கேள்விக்கு பதில் வேணும்.
6: என்ன கேள்வி அது?
4: உங்க அறிவியல் மனித குலத்தின் எதிர்காலத்தை உருவாக்குகிறதா அல்லது அதன் முடிவை எழுதுகிறதா?
1: எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க, அமைச்சர் வந்துட்டாரு, தள்ளிக்கோங்கப்பா.
7: என்னப்பா இங்க இவ்வளவு பேர் கூட்டமா இருக்கிறீங்க? எல்லாம் கேள்விப்பட்டேன், வித்தியாசமா இருக்காங்களே பாக்குறதுக்கு. உங்களை நாங்க வரவேற்கிறோம்.
4: நன்றி.
7: உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக பூமிக்கு வந்திருக்கீங்க?
4: எங்களுக்கு எதுவும் வேணாம், நீங்கள் உங்களுக்கே எழுதி கொண்டிருக்கும் அழிவின் கடைசி அத்தியாயத்தை பார்க்க வந்திருக்கிறோம்.
7: என்னது கடைசி அத்தியாயமா? என்ன சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே.
4: உங்கள் பூமி மிக மிக அழகானது, ஆனால் நீங்கள் அழகிய காடுகளை அழிக்கிறீர்கள், ஆறுகளை மாசுபடுத்துகிறீர்கள், காற்றை விஷமாக்குகிறீர்கள், போர்களை உருவாக்குகிறீர்கள்.
1: ஆமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்.
4: நீங்கள் எங்களை பார்த்து ஏற்று கிரக வாசிகள் என்று சொல்கிறீர்கள், ஆனால் எங்களுக்கு பூமியில் மனிதர்களின் நடத்தையே மிகவும் வினோதமாக இருக்கிறது. ஆரா
1: தலைவரே, ஆபத்து நெருங்குகிறது.
4: ஆமாம் ஆமாம், அவர்கள் வந்து விட்டார்கள்.
5: அவங்க யாரு, புதுசா?
4: எங்களை விட மிகவும் ஆபத்தான மற்றொரு ஏற்றுக்கிரக இனம் அவர்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருகாமை வந்து விட்டார்கள்.
5: இது என்னப்பா, இந்த வானமே கருப்பா மாறிடுச்சு, இது உலகத்தோட அழிவா? இருங்க இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் ஓட வேணாம், பயப்பட வேணாம், எல்லாம் அமைதியா இருங்க.
1: என்னோட லைவ் பாக்குறவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க, ஆனா இங்க எனக்கே என்ன பேசுறதுன்னு தெரியல.
0: எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் ஓடாதீங்க, அமைதியா இருங்க.
5: ஒளி, அது யாரு, யாரு வர்றாங்க, ஏன் அவங்க உங்களை துரத்துறாங்க?
4: அவங்களின் பெயர் நிழல் கூட்டமைப்பு. அவங்க எந்த கிரகத்துக்கு போனாலும் அங்குள்ள இயற்கை வளங்களை சுரண்டிட்டு அந்த கிரகத்தையே அழிச்சிருவாங்க.
1: அப்படின்னா அவங்களோட அடுத்த இலக்கு பூமி தானா?
8: ஆமா, இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்?
3: அப்படின்னா நீங்க அவங்களை எதிர்த்து போராட முடியாதா?
4: முடியும், ஆனால் ஒரு விதி இருக்கிறது. எந்த கிரகத்தின் மக்களும் தங்கள் கிரகத்தை காப்பாற்ற தயாராக இல்லை என்றால் நாங்கள் நேரடியாக தலையிட முடியாது. அமைச்சர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி.
7: என்கிட்டயா? என்ன கேள்வி?
4: உங்கள் நாட்டில் மொழிக்காக சண்டை, மதத்துக்காக சண்டை, இனத்துக்காக சண்டை, எல்லைக்காக சண்டை, இப்படி பிரிந்து வாழும் நீங்கள் இந்த பூமிக்காக ஒன்றுபடுவீர்களா?

0: அது வந்து
1: நாங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா இந்த பூமி வந்து நம்ம வீடு, அதை காப்பாத்த நாங்க எல்லாருமே ஒன்னா நிப்போம்.
2: நான் ஒரு கிராமத்துக்காரன், ஆனா இந்த மண்ணுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறேன்.
3: அஸ் எ ரிப்போர்ட்டரா உண்மையை உலகத்துக்கு சொல்றதுதான் என்னோட மொத கடமையே.
4: ரிப்போர்ட்டரா மீனா சொல்றது கூட ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். இந்த லைக், வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அப்புறம் தான். முதல்ல நம்ம மனித இனத்தை பாதுகாக்கிறது தான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்.
5: பூமி மனிதர்களே, நான் நிழல் கூட்டமைப்பின் தலைவர். இந்த நொடியிலிருந்து உங்கள் கிரகத்தின் நீர், கனிம வளங்கள், உயிரினங்கள் அனைத்தும் எங்கள் கட்டுப்பாட்டில். எதிர்க்க நினைத்தால் நான் உங்கள் இனத்தின் முடிவை இன்றே எழுதிவிடுவேன்.
6: இது எங்களுடைய பூமி, இதை யாருக்காகவும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். உடனே உங்க கிரகத்துக்கு நீங்க திரும்பி போங்க.
5: பூமியா, இன்னும் சில நொடிகளில் அது உங்களுடையது அல்ல, எங்களுடையது. உங்கள் துணிச்சலை பாராட்டுகிறேன், ஆனால் அது எங்களை தாக்க போவதும் இல்லை, தடுக்க போவதும் இல்லை.
6: அப்படியா? இப்பொழுதே உன்னை நான் சுடுகிறேன் பார். இது எப்படி சாத்தியம்? நம்ம ஆயுதங்கள் அவங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே செயலிழந்து போயிருச்சு.
7: அவர்களை உங்களால் வெல்ல முடியாது, அதற்கான ஆயுதங்களும் உங்களிடம் கிடையாது.
6: அப்படின்னா எதை வச்சு போராட போறோம்?
7: ஆயுதங்களால் அல்ல, ஒற்றுமையால், வலிமையால் அல்ல, அறிவால், பயத்தால் அல்ல, தைரியத்தால். அதுதான் எந்த ஆயுதத்தையும் விட வலிமையான சக்தி.
6: அதுதான் மனிதர்களோட உண்மையான பலமா?
7: உங்கள் ஆயுதங்களை அவர்கள் உடைக்க முடியும், ஆனால் உங்கள் மன உறுதியை யாராலும் உடைக்க முடியாது.
0: ஒரு அமைச்சரா நான் அதை ஒத்துக்கிறேன். இன்னிலிருந்து மனித இனங்க நாங்க ஒற்றுமையா செயல்படுவோம்.
8: அமைச்சர் சொல்றதும் சரிதான். இதுக்காக சயின்ஸ் லேப்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து புதிய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறோம்.
2: கிராம மக்கள் நாங்க எல்லாரும் உணவு, தண்ணி, உதவி எல்லாத்தையும் செஞ்சு தர்றோம்.
4: நானும் என்னோட லைஃப்ல இந்த உலகத்துக்கு உண்மையதான் ஒளிபரப்ப போறேன்.
9: மக்களே, இது வெறும் செய்தி இல்ல, மனித வரலாற்றோட மிகப்பெரிய தருணம்.
0: இருங்க இருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்ப எடுக்கிற இந்த முடிவு பூமியோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போறதா அமைய போகுது.
8: ஆமா ஆமா, அமைச்சர் சொன்னதும் சரிதான். நம்மளுடைய செயற்கை கோள்கள் வானத்துல மிகப்பெரிய ஆற்றல் அலைகளை பதிவு செஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒளி சொன்னதும் உண்மைதான், இன்னொரு விண்கலம் பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
10: என்ன மேடம் சொல்றீங்க, இன்னொரு விண்கலமா? அந்த விண்கலம் எவ்வளவு பெருசு?
8: அது வந்து இந்த விண்கலத்தை விட பல மடங்கு பெருசா இருக்கலாம்.
4: அப்படின்னா நம்மளால அதை தடுக்கவே முடியாதா?
8: முடியும், ஆனா நம்ம கிட்ட இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது.
6: புலி, உங்களோட டெக்னாலஜிய நீங்க எங்களுக்கு தர முடியுமா?
7: தொழில்நுட்பம் மட்டும் போதாது அருண், அதை பயன்படுத்தக்கூடிய மனமும் சரியா இருக்கணும்.
6: அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்ல வர?
7: நீங்க அணுசக்தியை கண்டுபிடிச்சீங்க, அது மனிதர்களுக்கு மின்சாரம் கொடுத்துச்சு. அதே அணுசக்தியால நகரங்களையும் அழிச்சிருக்கிறீங்க. அறிவு நல்லதோ கெட்டதோ அல்ல, அதை பயன்படுத்தக்கூடிய எண்ணம் தான் உலகத்தை மாத்துது.
11: எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல.
12: என்ன என்ன புரியல?
11: உங்க பூமியில உணவு போதுமான அளவுல உற்பத்தி ஆகுது, இருந்தும் ஏன் பலர் பசியால இறந்து போறாங்க?
2: உணவு இல்லாம இல்ல, அது சமமா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல.
11: அமைச்சரே, உங்க பூமியில நீர் நிறையவே இருக்கு, இருந்தாலும் ஏன் உங்க மக்கள் தண்ணீருக்காக சண்டை போடுறாங்க?
0: அது அது வந்து அது அரசியல், எல்லைகள், அப்புறம் பல காரணம் இருக்கு.

0: அதைத்தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறவே முடியல. இயற்கை எல்லைகளை உருவாக்கவில்லை, மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள். சரியா?
1: அது என்னவோ உண்மைதான்,
2: நாங்கள் ஒத்துக்கிறோம். அமைச்சர் சொல்றது சரிதான், ஆனா உங்க கிரகத்துல சண்டையே இல்லையா என்ன?
0: ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எங்க முன்னோர்கள் ஒரு உண்மைய உணர்ந்தாங்க.
2: அது என்ன உண்மை?
3: என்ன உண்மை? என்ன உண்மை அது?
0: ஒரே கிரகத்தில் வாழ்பவர்கள் ஒருவரை ஒருவர் எதிரியாக நினைத்தால் அந்த கிரகத்தின் எதிர்காலமே அழியும்.
4: எல்லாரும் அந்த வானத்தை பாருங்க, எல்லாரும் வானத்தை பாருங்களே. வானத்திலையா? அது என்ன? அது என்ன அங்க? ஆமால, அங்க பாருங்க, வானத்துல ஏதோ பெருசா தெரியுதே, அது என்ன?
5: ஆமா ஆமா, அந்த கரு மேகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிழல் தெரியுது.
0: முதல் ஆயுதம் நீங்கள் பயந்தால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள்.
6: பூமி மக்களே, எங்கள் குரல் உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா?
0: அவர்கள்தான் நிழல் கூட்டமைப்பு.
7: நான் கிராஸ் நிழல் கூட்டமைப்பின் தலைவர்.
1: எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் என்னன்னு கேக்குறேன், நீங்க யார் புதுசா இருக்கீங்க? நீங்க ஏன் எங்க கிரகத்துக்கு வந்திருக்கீங்க?
7: உங்க அனுமதி கேட்கவில்லை. இந்த கிரகத்தை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர.
8: இது எங்களோட மண். நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் இதை எடுத்துக்க முடியாது.
7: உயிரா? நீங்க உங்களுக்குள்ளேயே போர் செய்து ஆயிரக்கணக்கான உயிர்களை இழக்கிறீர்கள். இப்போது திடீரென்று இந்த பூமி மீது அன்பு வந்து விட்டதா?
5: நாங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா அதை திருத்துறதுக்கான உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு.
7: நீங்கள் திருந்துவதற்கு மிகவும் காலதாமதம் செய்து விட்டீர்கள்.
0: கிராஸ், கிராஸ், இந்த கிரகத்தை விட்டு நீ போயிரு.
7: ஒளி, இன்னும் நீ பலவீனமான உயிரினங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாயா?
0: கிராஸ், அவங்க பலவீனமானவங்க கிடையாது. இன்னும் கத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இளம் நாகரிகம் உள்ளவங்க.
7: அப்படின்னா ஒரு சோதனை வைப்போம். பூமி மக்களே, உங்களுக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் தருகிறேன்.
2: அவகாசமா? எதுக்கு அவகாசம்? என்ன சொல்ல வரீங்க?
7: உங்கள் உலகமே ஒன்றா இணைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும்.
1: என்னது முடிவா? என்ன முடிவு?
7: உங்கள் பேராசை, போர், வெறுப்பு, இயற்கை அழிப்பு இவற்றை கைவிட்டு உண்மையாக மாறப்போகிறீர்களா, இல்லை எங்களைப் போலவே அழிவின் பாதையில் தான் செல்ல போகிறீர்களா?
4: அதுக்கும் உங்களுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்?
7: சம்பந்தமா? சம்பந்தம் கேட்கிறீர்கள்? தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு பெயர் தான் நாகரிகமா? கூறுங்கள்.
9: நீங்க சொல்றதும் சரிதான். நாங்க எவ்வளவுதான் அறிவியல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் மனித நேயம் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை.
8: ஆமா, நாம நிறைய மரங்களை வெட்டிட்டோம், ஆறு குளங்களை எல்லாம் மாசுபடுத்திட்டோம், காடுகளை அழிச்சு அதுல இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் சேர்த்து அழிச்சிட்டோம்.
5: ஆமா, உண்மையை எழுத வேண்டிய ஊடகங்கள் கூட பல நேரங்கள்ல டிஆர்பிக்காக பரபரப்பான செய்திகளை வெளியிடுறாங்க.
4: நீங்க சொல்றது கூட உண்மைதான் மீனா. நானும் வியூஸ், லைக்ஸ் இதுக்கு பின்னாடி மட்டும்தான் ஓடிட்டு இருந்தேன். இப்பதான் உண்மையான பொறுப்பு என்னன்னு எனக்கு புரியுது.
2: நம்ம தலைமுறை இன்னும் மாற்றத்தை உருவாக்க முடியும், அத இப்பவே தொடங்கலாம்.
0: ஆமா ஆமா, இது எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமா நடக்குது.
4: பூமிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா?
0: அது

0: பூமியில் இருக்கிற எல்லா மின்சார அமைப்புகளையும் ஒரே நேரத்தில் செயலிழக்க செய்யும்.
1: என்னாச்சு? கரண்ட் கட் ஆயிருச்சு. ஒண்ணும் வேலை செய்யல.
2: சத்தம் கூட கேட்கல.
3: எல்லாரும் அமைதியா இருங்க. எல்லாரும் ஒன்னா இருப்போம். யாரும் தனியா போகாதீங்க.
4: நாளா போனே இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். இப்பதான் அதெல்லாம் எவ்வளவு சின்ன விஷயம்னு புரியுது.
3: இன்னைக்கு நம்மளை காப்பாத்த போறது அந்த தொழில்நுட்பம் ஒன்னும் கிடையாது, சக மனுஷங்க தான்.
5: ஒளி, இப்ப என்ன செய்யலாம்?
0: கிராஸ் ஒரு தவறு செஞ்சிருக்கிறேன்.
6: ஆமா, மனிதர்களோட கருவிகளை அவன் நிறுத்திருக்கான். ஆனா மனிதர்களான உங்களோட மனச நிறுத்த முடியாது.
7: உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா இதுக்காக?
0: இருக்கிறது. ஆனால் அது வெற்றி பெற மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்கணும்.
4: அதுக்கெல்லாம் நாங்க தயாரா தான் இருக்கிறோம்.
5: நாம எப்பவுமே யாராவது வந்து நம்மளை காப்பாத்தணும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு புரியுது, இந்த பூமியை காப்பாத்த வேண்டியது நாம தான். நம்ம கையில இருக்கிற ஆயுதம் துப்பாக்கி இல்ல, ஒற்றுமை. நம்ம பலம் பணம் இல்ல, மனிதநேயம். நம்ம எதிர்காலம் தொழில்நுட்பம் மட்டும் இல்ல, பொறுப்புணர்வு. இன்னைக்கு நாம தோத்தா அடுத்த தலைமுறைக்கு பூமியே இருக்காது.
1: நான் விவசாயி, என் நிலத்தை நான் காப்பாத்துவேன்.
3: ஒரு ரிப்போர்ட்டரா உண்மைய உலகத்துக்கு உரக்க சொல்ற குரலா நான் இருப்பேன்.
4: இனிமே நான் மக்களை பிரிக்கிற வீடியோக்களை எடுக்கவே மாட்டேன். மக்களை இணைக்கிற வீடியோக்களை மட்டும்தான் நான் இனிமே எடுக்க போறேன்.
7: ஆமா, மீனாவும் ரதியும் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். அறிவியல் மனுஷங்களுக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர அழிவுக்காக அல்ல.
3: உளி, அங்கே பாருங்க.
0: அவர்கள் மாற ஆரம்பித்து விட்டார்கள்.
5: அப்ப என்ன நடக்கும்?
0: இந்த பிரபஞ்சத்துல ஒரு விதி இருக்கிறது. ஒரு நாகரிகம் உண்மையாக ஒன்றுபட்டால் அதனுடைய சக்தி எந்த ஆயுதத்தையும் விட பெரியதாக மாறும். அருண், உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும்.
5: சொல்லுங்க, சொல்லுங்க ஒளி.
0: நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஆயிரக்கணக்கான நாகரிகங்களை பார்த்திருக்கிறோம். சில நாகரிகங்கள் அறிவால் வளர்ந்தன, சில தொழில்நுட்பத்தால் வளர்ந்தன. ஆனால் மிகச்சிறந்த நாகரிகங்கள் கருணையால் வளர்ந்தன.
5: அப்படின்னா மனிதர்களான எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குதா?
0: வாய்ப்பு எப்போதும் இருக்கும். ஆனால் அது தானாக வராது, அதை உருவாக்க வேண்டும்.
5: அப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப
0: முதலில் பயத்தை வெல்ல வேண்டும். பயப்படும் மனிதன் சிந்திக்க மாட்டான், சிந்திக்காத மனிதன் சரியான முடிவு எடுக்க மாட்டான்.
5: ஒளி சொல்றத கேட்டீங்கல்ல, எல்லாரும் இப்ப கேளுங்க. யாரும் யார பத்தியும் பேசக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. சாதி, மதம், மொழி, அரசியல், இப்போ அதெல்லாம் முக்கியமே இல்லை.
1: ஆனா நம்ம குடும்பம்,
5: இந்த பூமியே இல்லைனா எந்த குடும்பமும் இருக்காதே. முதல்ல பூமியை காப்பாத்துவோம்.
3: எங்களால என்ன செய்ய முடியும்?
5: பயப்படுற குழந்தைகளுக்கு ஆறுதல் சொல்லுங்க. வயதானவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. யாரும் சாப்பாடும் தண்ணியும் இல்லாம இருக்க கூடாது.
0: சரி சரி
3: சரி சரி சரிப்பா. ஒளி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் எப்பயுமே என்ன பத்தி தான் அதிகமா யோசிச்சுட்டு இருப்பேன். அதிக வியூஸ், அதிக பணம், அதிக புகழ், இது மட்டும் தான் என்னோட வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு
0: இருந்தேன்.
3: இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் புகழ தேடிக்கிட்டு இருந்த நேரத்துல எல்லாம் என் மக்களை நான் மறந்துட்டேன்.
0: தவறை உணர்வது பலவீனம் அல்ல, அது மாற்றத்தின் முதல் படி.
7: ஒளி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
0: என்ன விஷயம்?
7: நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். கிராக்ஸின் விண்கலத்திலிருந்து வரும் ஆற்றல் அலை ஒவ்வொரு 7 நிமிடத்திற்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது.
0: அது சாத்தியம் கிடையாது.
7: ஆனா இதோ இந்த அளவீடுகளை பாருங்க.

0: நீ சொல்றது சரி.
1: ஆனா அதனால என்ன பிரயோஜனம்?
0: அந்த 7 நிமிஷ இடைவெளிதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு.
2: பூமி மக்களே, நான் கொடுத்த 1 மணி நேரத்தில் பாதி நேரம் முடிந்து விட்டது. இன்னும் உங்கள் உலகம் முழுமையாக ஒன்றுபடவில்லை. உங்கள் மனதில் இன்னும் பயம் இருக்கிறது, உங்கள் மனதில் இன்னும் சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் உங்களை மாற்ற முடியாது. அதனால்தான் இந்த கிரகத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளப் போகிறோம்.
1: இல்ல இல்ல இல்ல, நாங்க மாறுவோம், கண்டிப்பா மாறுவோம்.
2: வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் அதை நிரூபியுங்கள்.
3: எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ யாரோட வீடு பெருசு, யாரோட வீடு சிறுசு, இப்படி எல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. எல்லாரும் ஒரே குடும்பம். யார்கிட்ட அரிசி இருக்கோ அவங்க எல்லாருக்கும் அதை கொண்டு வந்து கொடுங்க. யார்கிட்ட எல்லாம் தண்ணி இருக்கோ அதை எல்லாத்துக்கும் கொடுங்க. ஒரு குழந்தை கூட பசியோட இருக்கவே கூடாது.
4: என் வீட்லயும் கொஞ்சம் அரிசி இருக்கு, இது போதுமான்னு தெரியலையே.
1: நீங்க தரது அரிசி இல்லம்மா, நம்பிக்கை.
5: என்கிட்ட மெடிசின்ஸ் இருக்கு, இதை வயசானவங்களுக்கு முதல்ல கொடுக்கலாம்.
3: அடடா, நேத்து வரைக்கும் இந்த ஊர்ல எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி ஓடி உதவி பண்றாங்க. இதான்ப்பா உண்மையான மனிதநேயம்.
4: ஒளி ஒளி, ஒரு விஷயம் எனக்கு புரியல. கிராக்ஸ் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அப்படின்னா ஏன் நேரடியா பூமியை அழிக்கல?
0: நல்ல கேள்வி. அவனால முடியும், ஆனா செய்ய மாட்டான்.
1: ஏன் செய்ய மாட்டான்?
0: அவனுக்கு உயிர்கள் தேவையில்லை, வளங்கள் தான் வேணும். ஒரு கிரகத்தை முழுவதுமா அழிச்சிட்டா அந்த கிரகத்தோட வளங்களும் அழிஞ்சிடும். அதனால முதல்ல மக்களோட மனசை உடைக்கிறான், அப்புறம் எதிர்ப்பு இல்லாம அந்த கிரகத்தையே கைப்பற்றுறான்.
3: அப்படின்னா நம்ம மனசு உடைய கூடாது.
0: அதுதான் முதல் வெற்றி.
4: நாங்க எங்க நகரத்துல அனைவருக்கும் இலவச உணவு வழங்க ஆரம்பிச்சிருக்கோம். டாக்டர்ஸ் எல்லாம் டே அண்ட் நைட்டா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
5: சயின்டிஸ்ட் எல்லாருமே உலகம் முழுவதும் தகவல்களை பகிர்ந்து அதற்கான புதிய தீர்வுகளை தேடிக்கிட்டே இருக்காங்க.
3: இங்க பாத்தியா, இப்போ உலகமே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆமா மீனா, ஆனா இது பயத்தால வந்த மாற்றம் இல்ல, பொறுப்பால வந்த மாற்றம்.
2: பூமி மக்களே, உங்கள் நேரம் முடிவடைய போகிறது. ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது.
5: அப்படியா, என்ன?
2: நீங்கள் ஒன்றாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. எனவே இனி நான் பேச போவதில்லை, நடத்த
4: போகிறேன்.
0: எல்லாரும் தயாராக இருங்கள்.
1: ஒளி, நம்ம திட்டம் என்ன?
0: இனி திரும்பி பார்க்க நேரம் இல்லை.
4: ஒளி, இது என்ன தாக்குதல்?
0: இது ஆயுத தாக்குதல் கிடையாது.
1: அப்ப இது என்ன தாக்குதல்?
0: இது மன அலை, மனிதர்களின் பயத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும் தொழில்நுட்பம்.
3: ஓ, அதனாலதான் எல்லாரும் திடீர்னு பயந்து நடுங்குறாங்களா?
0: யார் மன உறுதி இழக்கிறாங்களோ அவங்களையே இந்த அலை முதல்ல பலவீனப்படுத்தும்.
4: நம்மால முடியாது, நாம தோத்துடுவோம்.
1: இல்ல இல்ல இல்ல, யாரும் மனசு விடக்கூடாது, தைரியமா இருங்க,
3: பொறுமையா இருங்க. எல்லாரும் என்னைய பாருங்க, ஆழமா மூச்சு விடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய புடிங்க.
0: இதான் நான் எதிர்பார்த்தது.
4: ஒளி, இந்த அலையோட பலம் குறையுது. அது எப்படி அலை பலம் குறையுதுன்னா புரியலையே.
0: இந்த தொழில்நுட்பம் தனியா இருக்கக்கூடிய மனசை தாக்கும், ஆனா ஒன்றுபட்ட மனசை தாக்க முடியாது.
1: அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தா?

0: கிராக்ஸோட முதல் ஆயுதம் தோல்வி அடையும்.
1: அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்,
2: நாங்க பயப்பட மாட்டோம், நாங்க ஒண்ணா இருக்கோம், பூமி எங்க வீடு.
3: எப்படி சாத்தியம்
4: தலைவரே? மனிதர்களின் மன அலை ஒன்றிணைந்து விட்டது.
3: அது முடியாத விஷயம்.
4: நம்முடைய கணக்கீடுகள் தவறாகிவிட்டன தலைவரே.
3: இல்லை இல்லை, அவர்களை ஒன்றுபடுத்தியது அந்த ஒளிதான்.
1: ஒளி? நீங்க எங்களை காப்பாற்ற வரலன்னு முன்னாடி சொன்னீங்களே.
0: ஆமா, நான் உங்களை காப்பாற்ற வரவில்லை.
1: அப்போ எதுக்கு வந்திருக்கீங்க?
0: நீங்களே உங்களை காப்பாற்ற முடியும் என்பதை நினைவூட்ட வந்தேன்.
5: அப்போ அதுதான் உண்மையான உதவி. ஆமா, இந்த ஒளி ஒரு தொழில்நுட்பத்தை விட ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கு.
6: ஒளி, இது நல்ல அறிகுறி இல்ல.
0: என்ன நடந்தது?
6: கிராக்ஸ் கிராக்ஸ் முதல் திட்டத்தை கைவிட்டுட்டான்.
0: இல்லை, அதை மட்டும் செய்யக்கூடாது.
1: என்ன?
0: அவன் கோர் ப்ராஜெக்டை இயக்க இருக்கிறான்.
5: ஐயோ, அது என்னவா இருக்கும்?
0: அது பூமியை அழிக்காது, பூமியின் இதயத்தையே, அதாவது அதன் மைய கருவை நிலையற்றதாக்கிவிடும்.
5: அருண் அருண், இந்த வரைபடத்தை கொஞ்சம் பாரு.
1: என்ன மேடம், அது என்ன? அது
5: அது நில அதிர்வு ஒரே இடத்துல இல்ல, கவனிச்சியா நீ? உலகம் முழுசும் ஒரே நேரத்துல சின்ன சின்ன அதிர்வுகளா வருது. இது இயற்கையான நிலநடுக்கம் மாதிரி தெரியலையே.
0: நான் பயந்ததுதான் நடக்கிறது.
5: அதாவது என்ன சொல்ல வர்ற ஒளி?
0: கிராக்ஸ் பூமியின் மையத்தை சுற்றி ஒரு செயற்கை அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறான்.
5: அப்படினா அதனால என்ன ஆகும்?
0: அந்த அதிர்வு அதிகரித்துக் கொண்டே போனால் எரிமலைகள் வெளித்தெழும், கடல்கள் கொந்தளிக்கும், பூமியின் காந்தப்புலம் சிதறும்.
1: அப்படின்னா அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிருமா? என் ஒளி, உலகம் அழிஞ்சிருமா?
0: இல்லை இல்லை, இன்னும் நேரம் இருக்கிறது, ஆனால் சீக்கிரம் முடிவெடுக்க வேண்டும்.
1: ஒளி, நீங்க எங்களுக்காக இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, ஏன் அது?
0: என்ன, உங்களை பார்த்தா எங்களோட கடந்த காலம் ஞாபகத்துக்கு வருது.
1: கடந்த காலமா? என்ன அது, என்ன நடந்தது?
0: வருஷத்திற்கு முன்னாடி எங்களோட கிரகமும் இப்படிதான் இருந்துச்சு. நாடுகள் சண்டை போட்டுச்சு, அறிவியல் ஆயுதமா மாத்தினோம், இயற்கையை அழிச்சோம். கடையில நாங்களே எங்க கிரகத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தோம்.
5: அப்புறம்
0: ஒரு தலைமுறை இனி போதும் அப்படின்னு முடிவு செஞ்சிச்சு. அதுதான் எங்களை மாத்துச்சு.
1: அப்படின்னா நீ சொல்ல வரத பார்த்தா பூமியும் மாறணுமா? அப்படி மாற முடியுமா ஒளி?
0: முடியும், ஆனா மாற்றத்தை யாரும் கொண்டு வந்து தர முடியாது. மனிதர்களான நீங்களே தேர்வு செய்யணும்.
3: பூமி மக்களே, இன்னும் 10 நிமிடங்களில் உங்கள் கிரகத்தின் மையம் முழுவதும் அதிரத் தொடங்கும். உங்கள் விஞ்ஞானம், உங்கள் பணம், உங்கள் அரசியல் எதுவும் உங்களை காப்பாற்றாது. நீங்கள் இன்னும் போராடுகிறீர்களா? நான் உங்கள் மனதை வெல்ல முடியவில்லை, அதனால் இப்போது உங்கள் கிரகத்திலே வெல்லப் போகிறேன்.
0: அருண், லலிதா, கவனமாக கேளுங்கள். கிராக்ஸின் ஆற்றல் அலை பூமிக்குள்ளே போகுது, அதை வெளியிலிருந்து தாக்க முடியாது. ஆனால் அதே அதிர்வெண்ணில் ஒரு எதிரலை உருவாக்கினால் அந்த தாக்குதலை நிறுத்த முடியும்.
5: என்ன சொல்ற ஒளி, அது கோட்பாட்டில் சாத்தியமா? ஆனா அதை உருவாக்க வேண்டிய ஆற்றல்
0: என்னோட விண்கலத்தில் இருக்கிறது.
6: இல்லை இல்லை, அப்படி செய்தா நம்ம விண்கலம் அழிஞ்சிடும்.
0: ஒரு விண்கலம் முக்கியமா, ஒரு கிரகம் முக்கியமா?
6: தலைவரே, உங்களை இழக்க நான் விரும்பல.

0: சில நேரங்களில் காப்பாற்றுவதற்காக சிலவற்றை இழக்க வேண்டி வரும்.
1: தலைவரே, இன்னும் நேரம் இருக்கு, வேற வழி யோசிக்கலாம்.
0: ஆரா ஆரா, நம்ம பயணத்தின் நோக்கம் என்ன?
1: உயிர்களை காப்பாற்றுவது.
0: அப்படி என்றால் இன்று நம்முடைய கடமையை செய்ய வேண்டிய நாள் தானே?
1: ஆனா உங்களை இழக்க நான் தயாரா இல்ல.
0: ஒவ்வொரு தலைவரும் ஒரு நாள் தன்னை விட பெரிய ஒன்றுக்காக முடிவெடுக்க வேண்டும்.
2: இல்ல இல்ல, இந்த முடிவை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க எங்களுக்காக ஏன் உயிரை கொடுக்கணும்? நாங்க தவறு செஞ்சோம், நாங்க தான் பூமியை மாசுபடுத்துறோம், நாங்க தான் போர் செஞ்சோம். அதுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க கூடாது, அதுக்கு நாங்க தான் பொறுப்பு.
0: அருண் அருண், ஒரு மருத்துவர் நோயாளியை காப்பாற்றும் போது இந்த நோயை நீதான் வரவழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டாரு. அதே போல ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சா அது எங்க கடமை.
2: நீங்க வேட்டுக்கிரக வாசிகளே இல்ல, நீங்க எங்களை விட மனித நேயம் அதிகமா இருக்கிறவங்க.
3: ஒளி, நீ இன்னும் மாறவே இல்லை. எப்போதும் போல மற்றவர்களுக்காக உன்னை இழக்க தயாரா?
0: உன்னை போல வாழ்வதை விட அப்படியே வாழ்வது பெருமை.
3: கருணையால் பிரபஞ்சத்தை காப்பாற்ற முடியாது, சக்திதான் ஆட்சி செய்யும்.
0: இல்லை, சக்தி பயத்தை உருவாக்கும், கருணை நம்பிக்கையை உருவாக்கும். நம்பிக்கை உருவான இடத்தில் உன்னை போன்றவர்களுக்கு வெற்றி கிடையாது.
2: நம்ம கையால முடிஞ்ச உதவியை நாம செய்யணும்.
4: எல்லா சயின்டிஸ்டும் ரெடியா இருங்க. ஒளி சொல்ற அந்த ஃப்ரீக்வன்சிய நம்மளுடைய சிஸ்டம்ல லிங்க் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 1% ஆவது உதவி கிடைக்கும்.
1: மக்களே, யாரும் பயப்படாதீங்க, இது நம்ம எல்லாரோட பூமி தான். இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரே செய்தி தான், மக்கள் எல்லாரும் ஒன்னா நிக்கிறாங்க. எதிரிலே தயார், 3, 2, 1. அங்க கவனிச்சிங்களா, நில அதிர்வு குறையிற மாதிரி தெரியுது.
2: ஆமா ஆமா, அது வேலை செய்யுது.
1: தலைவரே, விண்கலத்தோட மையப்பகுதி சேதமடைஞ்சிருச்சு.
0: எனக்கு தெரியும்.
2: ஒளி ஒளி, உங்க உடம்பு உங்க உடம்பு உங்க உடம்பு மறைய ஆரம்பிச்சிருக்கு. ஒளி, என்ன நடக்குது?
0: எங்கள் இனத்தின் ஆற்றல் விண்கலத்தோட இணைந்திருக்கும். விண்கலம் அழிந்தால் நாங்களும்.
1: இல்லை இல்லை தலைவரே.
2: ஒளி, இல்ல இல்ல, நீங்க எங்களை விட்டு போக கூடாது. நாங்க இன்னும் உங்க கூட நிறைய கத்துக்கணும். ஒளி, நீங்க போக கூடாது.
0: அருண், ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு பிரிவு இருக்கும். இயற்கையோட விதி.
2: நீங்க சொன்னீங்களே எப்பவுமே நம்பிக்கை இருக்கும்னு, இப்போ நீங்களே எங்களை விட்டு போறீங்களே. ஒளி,
0: நம்பிக்கை ஒரு மனிதரிடமோ ஒரு உயிரிடமோ இருக்கக்கூடாது, அது ஒரு சிந்தனையில் இருக்க. நான் இல்லாட்டியும் அந்த சிந்தனை உயிரோடு இருக்கும், அதுதான் வெற்றி. பலவீனம் உடம்புல வரலாம், மனசுல வரக்கூடாது.
3: ஒளி, நீ இன்னும் அந்த பழைய கனவுள்ளதான் வாழ்கிறாய். இந்த பிரபஞ்சம் கருணையால இயங்கவில்லை, சக்தியால் தான் இயங்குகிறது.
0: இல்லை, இன்று இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை பார்க்கிறார். நேற்று வரை சண்டை போட்டவர்கள் இன்று ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிர்

0: கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அதுதான் உண்மையான சக்தி கிராக்ஸ், உண்மையான சக்தி.
1: தலைவரே, கிராக்ஸோட ஆற்றலாலே குறைய ஆரம்பிச்சிருக்கு.
2: எப்படி எப்படி குறைய ஆரம்பிச்சிருக்கு?
1: அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான்.
3: தலைவரே, கிராக்ஸ் தாக்கல, அவனுடைய போர்க்கம்பளின் தானியங்கி அமைப்பு தான் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு.
2: அப்படின்னா கிராக்ஸ்னால கூட அதை நிறுத்த முடியாதா?
3: முடியாது, அவனால கண்டிப்பா நிறுத்த முடியாது. ஏன்னா அவன் கட்டுப்பாட்டை இழந்துட்டான்.
4: இல்லை, தாக்குதலை நிறுத்து, இது கட்டளை.
5: கட்டளை நிராகரிக்கப்பட்டது. முக்கிய நோக்கம் பூமியை கைப்பற்றுதல். செயல்முறை தொடர்கிறது.
4: இல்லை இல்லை, நிறுத்து நிறுத்து.
0: கிராக்ஸ், இதுதான் நான் அப்போதே சொன்னேன். அறிவியலை மனித நேயம் இல்லாமல் பயன்படுத்தினால் ஒரு நாள் அது நம்மையே ஆள ஆரம்பித்து விடும்.
6: ஒளி, இப்போ என்ன செய்யலாம், என்ன நடக்குது?
0: ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த போர்க்கப்பலோட மைய ஆற்றல் கருவியை செயலிழக்க வைக்க வேண்டும்.
2: ஆனா அத செய்ய போவது யாரு?
0: நானும் கிராக்ஸும் தான்.
4: நான் பல ஆயிரம் ஆண்டுகளாக தவறான பாதையில் நடந்திருக்கிறேன், என்னை மன்னிக்க முடியுமா?
0: கிராக்ஸ், உண்மையா மாற நினைக்கிறவனுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மாற்றம் மாற்றம் மட்டுமே போதும்.
6: மறக்கவே மாட்டோம். பூமி எப்பவுமே உங்க நன்றிய நினைவுலயே வச்சிருக்கோம்.
2: அங்க பாருங்க, ஆற்றலால நின்னுருச்சு.
1: ஆமா ஆமா, போர்க்கப்பல் மறையுது. அங்க
6: காப்பாத்திட்டாங்க. எங்க போயிட்டீங்க? எங்க ரெண்டு பேரையும் காணா?
7: அருண், கிராக்ஸும் ஒளியும் அவங்க உயிரையே தியாகம் செஞ்சு இந்த பிரபஞ்சத்தையே காப்பாத்திட்டாங்க. இப்போது நான்

0: மீனா சொல்லுங்க, ஏதோ கேட்க வந்தீங்களே.
1: அருண், ஒலி உங்ககிட்ட கடைசியா என்ன சொன்னாரு?
0: அவர் சொன்னது ஒரே ஒரு வாக்கியம், பூமியை நேசியுங்கள், அப்போது பூமி உங்களை வாழ வைக்கும்.
1: இனி மனுஷங்க மாறுவாங்கன்னு நம்புறீங்களா?
0: நிச்சயமா நம்புறேன். ஆனா நம்பிக்கை மட்டும் போதாது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கணும்.
2: நண்பர்களே, இன்னைக்கு நான் ஒரு சயின்டிஸ்டா பேசல, ஒரு சக மனுஷியா பேசுறேன். நம்மளால இயற்கைய வெல்ல முடியாது, அதோட சேர்ந்து வாழ மட்டும்தான் முடியும்.
1: நானும் ஒரு செய்தியாளரா ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அது என்னன்னா, இனிமே மக்கள் கிட்ட பயத்தையோ பதற்றத்தையோ ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை கொண்டு சேர்க்காம அவங்க கிட்ட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய உண்மையான செய்திகளை மட்டும்தான் அதிகமா கொண்டு சேர்ப்பேன்னு நான் உறுதியா சொல்றேன்.
0: ரிப்போர்ட்டர் மீனா சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன். ஒரு மனிதன் உலகத்தை மாற்ற முடியாது, ஆனா ஒரு நல்ல செயல் 1000 நல்ல செயல்களுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரா நாடகம். எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா. நாடகத்தில் பங்கு பெற்றோர்: ஒளியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், கிராக்ஸாக எம் சுரேந்தர்குமார், ஆராவாக ஆர் சாந்தினி, அருணாக எல்என்ஜி ரவிசங்கர், ப்ரொஃபசர் டாக்டர் லலிதாவாக எஸ் எஸ் சுந்தரி, முருகனாக ஏ விக்னேஷ், மீனாவாக பி அஜிதா, ரதியாக டயானா மற்றும் கே ஞானவடிவேல். ஒளிப்பதி

0: மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் மற்றும் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோ ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. திரைப்பட பாடல் ஒன்றை கேட்கலாம்.

ஒழித்த பாடலின் படம். வண்ண வண்ண பூக்கள் பாடியவர்கள் இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோர். அடுத்து ஒழிக்கிறது

பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து ஒலித்தது ஒரு பாடல். பாடியவர்கள் இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோர். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது மௌனம் பேசியதே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர் ஹரிஹரன், யுவன் சங்கர் ராஜா ஆகியோர்.

0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 5 மணி. திரையிசை கேட்கலாம். முதல் பாடல் செந்தூரப்பூவை திரைப்படத்திற்காக மனோஜ் கான் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சசிரேகா பாடியிருப்பது.

ஒழித்த பாடல்கள் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. அதனைத் தொடர்ந்து அதிசயப்பிறவி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. அதனைத் தொடர்ந்து வாழ்ற வெற்றிவேல் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் சுனந்தா பாடிய பாடல்.

ஒழித்த பாடல்கள் அழகன் திரைப்படத்துக்காக மரகதமணியின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சந்தியா பாடியது. தொடர்ந்து கைராசிக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியை பாடிய பாடல். அதனைத் தொடர்ந்து துள்ளாத மனமும் துளும் திரைப்படத்திற்காக ஏசிய ராஜ்குமார் இசையில் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் இந்த வரிசையில் இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியில் பெற்ற அறிவிப்பு

இன்று மாலை 6:10 பாமாலை, 6:40 முல்லைப்பணம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம், நேந்திரன் வாழை சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் லக்ஷ்மிகாந்த் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். 8:00 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 திரைக்கானம். இன்று 10:00 ரவி வாசரிய அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் சுதாகர் தேவ்லே அவர்களின் பாட்டு கேட்கலாம் டெல்லி ஏஞ்சல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நாளைய நிகழ்ச்சி நிரல் நாளை காலை 5:51 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். 6:00 குரலும் விளக்கமும், குரல் எண் 97 அதிகாரம் இனியவை குரல் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை பக்தி பாடல்கள் கேட்கலாம், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 7:00 உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி உணவியல் நிபுணர் பரிமலாதேவி அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே.

நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை, நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். 10 மணிக்கு போவாமா ஊர்கோளம், 10:30க்கு கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும், 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். நாளை பிற்பகல் 12:10க்கு சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வெள்ளிவாக்கம் எஸ் ரகுராமன் வயலின், எம்எஸ்என் லட்சுமி நரசிம்மன் அவர்கள் மிருதங்கம். நாளை மதியம் 1:10க்கு எண்ணுயிர் தோழி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:15க்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். 2:30க்கு ஊர்ப்புறத்தினை நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்ட மேகனா அவர்கள்.

நாளை மாலை 5:30 திரையிசை, 6:10 பாமாலை, 6:40 முல்லை படம். நாளை இரவு 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் வேங்கை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள். நாளை இரவு 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 நாடக திருவிழா 2026, நாளை 9:30 திரைக்கானம், 10:00 அரங்கிசை, 11:00 நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியில் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

ஒழித்த பாடல் மலேசிய வாசுதேவன் குரலில் பயல் வெளியில் என தொடங்கிய பாடல். தொடர்வது எம்எல் வசந்தகுமாரி இசையில் எம்எல் வசந்தகுமாரி குரலில் சரணம் என்பதே என தொடங்கும் பாடல்.

0: ஒழித்த பாடலுடன் இன்றைய பாமாலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்தி அறிக்கை, சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
2: இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ. சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
3: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
2: பை கேர்ள்ஸ், எங்க போற கேக்லையா? நோ ஷேரிங்.
3: RBI சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு.

0: தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தை ஒட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பான தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம் என்று அவர் கூறினார். நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் நமது முன்னோர்கள் எவ்வாறு மதித்து போற்றினார்கள் என்பதற்கு இந்த விழாவே எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாகவும் ஒகேனக்கல் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேகதாது பிரச்சினை குறித்து அறிக்கை விடுவதாக தெரிவித்தார்.
1: இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக வந்து செயல்பட்ட மாதிரி இருக்கு. இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்புல எந்த வகையில ஏதாவது ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்களா? இல்ல. கடந்த 30 வருடங்களாக எல்லா வகையிலும் இந்த காவேரி விஷயத்துல நமக்கு பல பின்னடைவுகளை ஏற்படுத்தி திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும் அவர்கள் தான் இப்பயும் அதே குழப்பத்தை தான் விளைவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதற்கான வலுவான வழக்காக அது பதிவு செய்யப்படும். அது இல்லாமல் ஒரு நீண்ட நாட்களாக நமக்கு தேவையான உரிமையை நிலைநாட்டிற்கும் தேவையான வழக்குகள் பதிவு செய்யப்படும். முதல்வர் பல வழிகளில் இதற்கு சுமூகமாக தீர்வுக்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார். நம்ம சுமூகமான உறவையும் சரி செய்யணுன்ற முயற்சிகள் முதல்வர் கண்டிப்பாக ஈடுபட்டார். ஆனால் அந்த எல்லா வகையிலும் இவர்கள் முட்டுக்கட்டு போடுறாங்க.
0: மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தவேக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையில் தவேக அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இப்பிரச்சினை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று அவர் கூறினார். இப்பிரச்சினையில் அரசுக்கு ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்து கட்சிகளும் தயாராக உள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பிரச்சினையில் தவறான நிலைப்பாடுகளை தவேக அரசு எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேளாண் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார

0: சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் நல்லம்பள்ளி அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்த கார் நல்லம்பள்ளி பகுதி அருகே வந்தபோது தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியனில் வைக்கப்பட்டுள்ள மரங்களுக்கு லாரி மூலம் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த போது வேகமாக வந்த கார் லாரியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் நொறுங்கி சேதமடைந்தது. அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த நிலையில் இருந்த 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேரின் உடல்களை மீட்டனர். பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்த கோமங்கலம் காவல் நிலைய போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இறந்தவர்கள் கோவை மதுக்கரையைச் சேர்ந்த கனகராஜ், நர்மதா, ஆர்த்தி, பூரணி மற்றும் ராமன் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சித்த மருத்துவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். 128 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கு வந்து கல்வி பயின்று செல்வதாக அவர் கூறினார். பாரம்பரிய மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட உலக சுகாதார நிறுவனம் அதன் நன்மைகள் கண்டு ஆச்சரியம் அடைந்ததாகவும் நீதிபதி திரு அரவிந்த்குமார் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 95 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் குறித்து ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஜூலை மாதத்திற்கான உண்டியல் என்னும் பணி இன்று நடைபெற்றது. காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று பொது விநியோக திட்டப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்பால் சோனா தங்கப்பதக்கத்தையும் ஆரியமன் டாண்டன் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஆக்சின் டி ரூசி ரிச்சர்ட் இணையை வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம்.

0: ஆதாரங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
2: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:41. தொடரும் நிகழ்ச்சி முல்லைவனம். முதல் பாடல் அபூர்வ சகோதரிகள் திரைப்படத்திற்காக பப்பிலகரி இசையில் எஸ் ஜானகி பாடியிருப்பது.

ஒழித்த பாடல்கள் கொம்பேரி மோகன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி பாடியது. அதனைத் தொடர்ந்து விடுதலை திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. தொடரும் பாடல் 100வது நாள் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ஆர் சிவகுமார்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் அரசின் திட்டப் பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கம் தொழிற்பட்டியில் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் திருமுடிவாக்கம் சிற்க தொழிற்பட்டியில் அமைந்துள்ள டெக்ஸ்போ பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள டெக்ஸ்போ 2026 தொழில்துறை வணிக கண்காட்சியை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

0: ஆகியோர் பார்வையிட்டார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு ஊராட்சிகளில் முடிவுற்ற கட்டட பணிகளை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ்பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் ஆகியோர் திறந்து வைத்தார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் பிப்பேடு ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ₹31 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் மேலும் முத்துவேடு ஊராட்சியில் ₹29 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் அமைச்சர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் தம்மனூர் மற்றும் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியம் புத்தகரம் ஊராட்சியில் முடிவுற்ற கட்டட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா மற்றும் உத்தரமேற சட்டமன்ற உறுப்பினர் ஜே முனிரத்னம் ஆகியோர் திறந்து வைத்தார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் தம்மனூர் ஊராட்சியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பொதுப்பணித்துறை மூலம் தம்மனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ₹2.11 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 8 கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கழிப்பறை குடிநீர் வசதி கட்டிடத்தையும் கட்டிட கல்வெட்டுகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா மற்றும் உத்தரமேற சட்டமன்ற உறுப்பினர் ஜெய் முனிரத்னம் ஆகியோர் திறந்து வைத்து மாணவர்களுடன் வகுப்பறையில் குத்துவிளக்கு ஏற்றினார்கள். பின்பு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார்கள். தொடர்ந்து வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றிற்கு உட்பட்ட புத்தகரம் ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ₹77 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிராம அறிவுசார் மையத்தை திறந்து வைத்து மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா மற்றும் உத்தரமேற சட்டமன்ற உறுப்பினர் ஜெய் முனிரத்னம் ஆகியோர் பார்வையிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் காவனூர் கே எம் பேலஸில் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் குன்றத்தூர் வட்டத்தில் 1089 பயனாளிகளுக்கு மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கான அரசு சேவைகள் மற்றும் சமூக பாதுகாப்பு உரிமைகள் திட்டத்தின் கீழ் சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாமினை காஞ்சிபுரத்தில் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சி பல்லவநகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் 486 தூய்மை பணியாளர்கள் மற்றும் 156 கொசு ஒழிப்பு பணியாளர்கள் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பணிபுரியும் 75 தூய்மை பணியாளர்கள் அவர் தம் குடும்பத்தாருக்கு தேவைப்படும் அரசின் திட்டங்கள் மற்றும் தேவைகள் எளிதில் பெறும் வகையில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டதை மாநில வனத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்து முகாமில் வழங்கப்படும் துறையின் சேவைகளை பார்வையிட்டார். தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதாரத்துறை மூலம் உடல் பரிசோதனை, காசநோய் பரிசோதனை, கண் பரிசோதனை, முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் ஆகியோர் காஞ்சிபுரம் மாநகராட்சி பள்ளியில் முடிவுற்ற கட்டிட பணிகளை திறந்து வைத்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி தூய்மை பணிகளுக்கு வழங்கப்பட்ட புதிய வாகனங்களை துவக்கி வைத்தார்கள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் 244 பயனாளிகளுக்கு மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் ஆகியோர் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார்கள். காஞ்சிபுரம் ஏனாத்துறையில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் ஸ்ரீ சங்கரா கல்லூரி நாட்டு நல பணி திட்டமும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வுடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் முனைவர் கலை ராம வெங்கடேசன் தலைமையேற்று போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையும் சான்றிதழும் வழங்கி வாழ்த்தினார்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி ஆர் சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளின் தீமைகள் குறித்து

0: பேராசிரியர்கள் மாணவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒவ்வொரு கல்லூரி வளாகங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நண்பர்கள் தினமான இன்று மரக்கன்றுகளை நட்டு நட்புணர்வை பேணுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு நல்ல நிகழ்ச்சியிலும் மரக்கன்றுகள் நடுவதை வாடிக்கையாக கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதன் மூலம் வருங்கால சந்ததியினருக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6,97,00,000 டன்னாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 7.51% அதிகமாகும் என்று நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சமூக நலனுக்காக பாடுபட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. முதல் காலாண்டில் பயணியர் வாகனங்களின் விற்பனை 24.1% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்றுமதி 15.5% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் தேவையும் 11.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக இன்று பெங்களூருவில் தமது தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பது தமது அரசின் கடமை என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் செமிகண்டக்டர் துறையும் வருங்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பிரிவினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக கல்வி முறை மாற்றியமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் வலியுறுத்தினார். பஞ்சாபில் மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆம் ஆத்மி அரசு தவறிவிட்டதாக ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். ஃபரித்கோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹரியானாவில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமது அரசு நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்கு 5,000 கோடி ரூபாயை தமது அரசு ஒதுக்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு நயாப் சிங் சைனி குறை கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலன் சார்ந்த எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தமது அரசு தயாராக உள்ளதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். இந்த கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வாக கூடுதலாக 4,597 கோடி ரூபாயை ஆந்திராவிற்கு வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வழக்கமான வரி பகிர்வு

விட கூடுதலாக இந்த தொகை வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக ஆந்திர மக்களின் சார்பில் பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அஸ்ஸாமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்டமாக சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யும் பணிகள் இன்று தொடங்கின. குவஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது சுய விவரங்களை பதிவேற்றம் செய்தார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் அனைவரும் இப்பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அம்மாநில காவல்துறை தலைவர் திரு முகேஷ் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு இம்பால் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உளவு தகவல்களின் அடிப்படையில் கண்காணிப்பு பணிகள் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு முகேஷ் சிங் வலியுறுத்தினார். இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின்போது 9 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உலக தாய்ப்பால் வாரம் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நேற்று தொடங்கியுள்ள இந்த ஒருவார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சி 7 தேதி வரை நடைபெறும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்ப்பாலினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் 3 ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் 33 மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்களுக்கு 8.22 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. இதில் 2.43 கோடி ரூபாய் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமத்தின் அரிசி ஆராய்ச்சி மையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 41 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சுரபயா மகாசர் இடையே 271 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த படகு மதுரா தீவு அருகே தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. காங்கோவில் எபோலா பாதிப்பினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1587 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 3000 மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக உலக சுகாதார அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15 தேதி கலேயில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேரம் 7:26 நிமிடம். உலக பொருட்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்ப

0: 30 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். உள் மாவட்டங்களில் அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை அளிக்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். பருத்தியின் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் விதைத்த நாற்றுகளை பாடுவாசி நட உபயோகிக்கலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை விரித்து விட்டம் கட்டவும், மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கடி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும், மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். நிலவும் மேகமூட்டமான வானிலையால் மஞ்சள் பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினை தவிர்க்க ஃபெரஸ் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும். ஆடிப்பட்டம் குடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். அதனால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பை எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சாம்பல் நோயின் அறிகுறி தென்படின் டெட்ரா கோனசோல் மருந்தை 2 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். கால்நடை கூடாரங்களை சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்யவும், மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். கோயம் மாவட்டம் பயிரினப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களில் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம் கோ 54, விதையிருப்பு 1770 கிலோ, விலை 1 கிலோ 44 ரூபாய். கோ 56, விதையிருப்பு 6180 கிலோ, 1 கிலோவின் விலை ரூபாய் 44. கோ 55, விதையிருப்பு 1567 கிலோ, 1 கிலோவின் விலை 40 ரூபாய். கோ 52, விதையிருப்பு 2858 கிலோ, 1 கிலோவின் விலை 40. கோ 59, விதையிருப்பு 11036 கிலோ, 1 கிலோவின் விலை 40. கோ 54, விதையிருப்பு 60 கிலோ, 1 கிலோவின் விலை 40. கோ 56, விதையிருப்பு 2000 கிலோ, 1 கிலோவின் விலை 40 ரூபாய். மேலும் தொடர்புக்கு அலைபேசி எண் 9865006933 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமோ பெற்றுக்கொள்ளலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நேர்களினி கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.

0: ஒளி நிலையம். ஏறும் ஊரும் உழவர் அனுபவம். இன்றைய நிகழ்ச்சியில் நேந்திரன் வாழை சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் லக்ஷ்மிகாந்த் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம ஏறும் ஊரும் நிகழ்ச்சிக்காக ஈரோடு மாவட்டம் தாளவாடி வந்திருக்கிறோம். இங்க வாழை சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மிகாந்தன் அண்ணா அவங்களை சந்திச்சு வாழை சாகுபடி பத்தி அவங்களுடைய அனுபவங்களை பத்தி நாம கேட்கலாம். அண்ணா வணக்கங்க.
2: வணக்கங்க.
1: வாழை போட்டிருக்கிறீங்க, என்ன வாழைங்க போட்டிருக்கிறீங்க?
2: நேந்திரங்க.
1: எத்தனை வருஷமா நீங்க வாழை போட்டுக்கிறீங்க?
2: 10 வருஷமா போட்டிருக்கீங்க.
1: இப்ப நேந்திரன் தான் தொடர்ச்சியா போடுறீங்களா? வேற வெரைட்டி எல்லாம் போடுறது இல்லைங்க?
2: வேற வெரைட்டி போடுறது இல்லை. முதல் கதலி போட்டுருந்துங்க, அது வில்ட் வருதுங்க. வில்ட்னா உங்களுக்கு அது போட வர்ற போது அது ஒரு மாதிரி மஞ்சள் கலர் ஆகி காஞ்சி போயிருங்க. நேந்திரையா தான் அந்த பிரச்சனை இல்லைங்க.
1: அதனால கதலில இருந்து நேந்திரனுக்கு மாறிட்டீங்க.
2: ஆமாங்க.
1: நேந்திரம் வாழை பண்ணணும்னாங்கன்னா இதுக்கு காடு எப்படிங்க ரெடி பண்றது?
2: காடு கொஞ்சம் மங்கண்டமா இருக்கணும். நேந்திரம் வாழைக்கு
1: மண்ணு நல்லா
2: இருக்கணும். செம்மண்ணா இருக்கணும். சல்லியா இருந்தாலும் செம்மண்ணு சல்லி மண்ணு நல்லா இருக்கணும். அப்புறம் முட்டைக்கோஸ் போட்டு ஊடு வயிற நெட்டி விட்டீங்கன்னா அந்த முட்டைக்கோஸ் தலை சத்தாக்கிங்க, நல்லா வந்துருங்க வாழை. 7 மாதத்தில் போட வரும், 10 மாதத்தில் காலி ஆயிருங்க. ஒரு 15-20 நாள் கழிச்சு வேணாலும் நெட்டலாங்க, ஒரு மாதம் கழிச்சு வேணாலும் நெட்டலாங்க. முட்டைக்கோசை வெட்டிட்டு சின்ன டிராக்டர் விட்டு ஒரு உழை போட்டிங்க, அப்புறம் ஒரு 10 நாள் விட்டு அப்புறம் உப்பு போட்டு போட்டு கட்டி விட்டா நல்லா வந்துருங்க வாழை.
1: இந்த முட்டைக்கோசு தலைக்கு உரம் நல்லா
2: உரமாகுங்க. உங்களுக்கு நார்மலாக வர்றது விட முட்டைக்கோஸ் காட்டில் போட்டால் நல்லா ஒரு அதில் ஒரு 8 கிலோ வந்தால் இது ஒரு 12-13 கிலோ வருங்க.
1: ஒரு 4-5 கிலோவே ஜாஸ்தி
2: வருங்க, மண்ணை பொறுத்துங்க.
1: இப்போ நீங்கள் எப்போ முட்டைக்கோஸ் போட்டுத்தான் வாழை போடுவீங்களா இல்லை தனியாகவும் போடுவீங்களா?
2: இல்லைங்க, தனியாகவும் போடுவேங்க, முட்டைக்கோஸ்குள்ளேயும் போடுவேங்க. முதல்லயே உங்களுக்கு வயசுக்கு வர்ற மாதிரி முட்டைக்கோஸ் போட்டால் உழை போட்டு போட்டு வாழை போட்டுருவேங்க. அப்புறம் உங்களுக்கு ஆடையில் முட்டைக்கோஸ் நெட்டுனா உள்ள நெட்டி விட்டுறதுங்க, ஊடு போயிரு. பட்டம் கரெக்டாக வந்துருங்க. ஓனத்துக்கு வருங்க காய். நம்ம உங்களுக்கு முதல்ல நெட்டினாலும் காற்றுல சிக்கிக்குங்க வாழை. பங்குனியில் கார் மலையில் சிக்கினா முறிஞ்சு போகுங்க. கொஞ்சம் தள்ளி நெட்டினா நல்லதுங்க, காற்றுக்கு சிக்காம.
1: காத்துக்க மாட்டாது உங்களுக்கு. ஓணத்துக்கு
2: கரெக்டா வருங்க. ஆமா,
1: அந்த ஓணம்னா விலை நல்லா கிடைக்கும்.
2: விலை நல்லா கிடைக்கும்.
1: எந்த டைம்ல இதை நட்டணுங்கண்ணா வாழைய?
2: ஐப்சில் நெட்டலாங்க, கரெக்டான பட்டங்க. நம்ம ஆவணியில் நெட்டினாலும் காற்றுக்கு சிக்கிடுங்க.
1: அதனால நம்ம லேட் பண்ணக்கூடாது.
2: நம்ம லேட் பண்ணால் அப்புறம் ஓனம் முடிஞ்சு போகுங்க.
1: முன்னாடியே நெட்டினா காற்று சிக்கிக்குங்க. அதனால அது கரெக்டாக இந்த ஐப்பசி கார்த்திகையில் நெட்டணும்.
2: ஆமாங்க.
1: வாழை நெட்டுறோம்னா அதுக்கு பார் எத்தனைக்கு எத்தனை ஓட்டுவீங்கண்ணா?
2: 6:30 நெட்டிடுறதுங்க. 6:30 6:30 நெட்டுறாங்க. 6:30 நெட்டினா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ எச்சா வருங்க. எச்சா வருங்க.
1: வாழை நெட்டும் போதுங்கண்ணா குழி எடுத்த நம்ம கண்ணு நெட்டுவோமுங்க.
2: ஆமாங்க.
1: இப்போ அது எப்படிங்க, அது எவ்வளோ ஆழம் எடுக்கணுங்கண்ணா?
2: அது என்ன, ஒரு 1.5 அடி 3/4 அடி எடுத்தா போதுங்க. கண்ணு மூடிட்டா போதுங்க.
1: ஏக்கராக்கு எத்தனை வாழைங்கண்ணா ஓடுவீங்க?
2: ஏக்கராவுக்கு 900-1000.
1: பாடுவாசி எல்லாம் வருமாங்கண்ணா வாழையில?
2: மருந்தில் நினைச்சு போட்டா பாடுவாசி அதிகமாக வராதுங்க. இல்லைன்னா வருங்க, எங்கேயோ ஒன்று வருங்க. ஒரு 1000-1050 வருங்க வந்தா.
1: அப்ப நம்ம கரெக்டா அதே மறுபடியும் நெட்டிடுவோம்.
2: நெட்டிக்கணும். நம்மளுக்கு நெட்டுறதும் இல்லை ஒண்ணும் இல்லைங்க, அது லேட் ஆகும். மறுபடியும்
1: இது கூட வந்து
2: சேராதுங்க.
1: அதனால பாடுவாசி இருந்தா அப்படியே விட்டுருவீங்க.
2: உங்களுக்கு பாடுவாசின்னு அதிகமா வராதுங்க. அந்த சென்ட்ரல் எங்கேயோ ஒரு 100-1 வருங்க, அவ்வளவுதாங்க. அதை விட்டுட்டாலும் அந்த கேப் அதிகமாக்கறதுனால 1-2 கிலோ அதே சேர்ந்து வந்துருங்க. பக்கத்துல இருக்கிற 2-3 வாழையுமே
1: இந்த பாடுவாசி ஆகிறது அது சரி கட்டிடுங்க.
2: மொத்தம் மண்ணு நல்லா இருக்கணும் வாழைக்கு, மெயினா நேந்திரக்கு.
1: ஆனா இதுக்கு அடி உரமெல்லாம் ஏதாச்சும் போடுவீங்களா?
2: அடி உரமெல்லாம் ஒண்ணும் போடுறது,
1: இந்த குப்பை ஓட்டுறது அது போடுறது அதெல்லாம் தேவையில்லைங்களா?
2: இல்லைங்க, சன போட்டு விடுவோங்க. வாழை போடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் உழ போட்டுனா அதே குப்பை தானுங்க.
1: அதனால நீங்க இந்த மாட்டேரு கோழி எரு அப்படி எல்லாம் எதுவும் போடுறது இல்லைங்க?
2: அதையும் போடுவோம். கிடைச்சா மாட்டேரு வாட்டேரு எங்க கிடைக்குதுங்க? இப்ப அதுக்கு வேண்டி சனப் விதைச்சுக்கிறதுங்க.
1: முன்னாடினா உங்களுக்கு நல்லா இந்த எரு எல்லாம் கிடைச்சிருந்துங்க. இப்போ கஷ்டம்.
2: மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிற வேலையை கம்மி ஆயிட்டாங்களே. கிடைக்குங்க, அப்ப கிடைச்சா போட்டுக்கிறதேன். ஒவ்வொரு சமயத்துல ஒரு முட்டைக்கோஸ் வச்சாலும் போதுங்க, சனப்பே தேவையில்லைங்க.
1: இப்பங்கண்ணா நேந்திர வாழை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாசத்துல காடு காலி ஆகுங்கண்ணா?
2: 10 மாசத்துல காடு காலி ஆயிருங்க.
1: எத்தனை மாசத்துல புடவை ஆரம்பிக்கீங்க?
2: 6 மாசம்.

0: மாசத்துக்கு மேல வரைக்கும் நல்லா வந்து 6.5 7 மாசத்துல வந்துருங்க. பொட வந்ததுக்கு அப்புறம் 3 மாசம்
1: காய் விடுறக்கு
0: வெட்டிடலாங்க.
1: நீங்க காய் வெட்டுற வரைக்கும் என்னெல்லாம் உரம் கொடுப்பீங்கன்னா எத்தனை நாளைக்கு ஒருக்க கொடுப்பீங்க?
0: அது 3 மாசத்துல ஒரு தடவை பெட் கட்டிடுறதுங்க. பொட்டாசு யூரியா டிஆர்பி மூணையும் போட்டு மறுபடியும் 3 மாசம் கழிச்சு ஒரு ட்ரிப் உரம் கொடுத்தா போதுங்க.
1: பக்கத்துல
0: ஒரு அம்மா சொல்லுங்க, அந்த காலத்துல சத்து இந்த ஒரட்டங்கையில வீசினா வரும்னு. அந்த மாதிரி சத்து பண்ணவனுங்க காட்ட.
1: வாழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு களை அதிகமா வராது இல்லைங்க?
0: வருமுங்க. நெட்டின உடனே அது முதல்ல சின்ன டிராக்டரியில் ஓட்டிக்கலாங்க ஒரு தடவை, அப்புறம் பெட் கட்டி விட்டுறமுங்கல்ல, அப்புறம் ஒரு தடவை களைமரம் தெளிச்சிக்கலாங்க, அப்புறம் வந்தால் பொம்பளையால் விட்டு ஒரு களை எடுத்துக்கலாங்க.
1: நிழல் கட்டும் போது உங்களுக்கு
0: களை கம்மியாகிடும். ஆமாங்க.
1: வாழை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி அதிகமாக வேணும்.
0: தண்ணி அதிகமாக வேணுங்க. 3 மாசத்து வரைக்கும் தண்ணி அதிகமாக தேவையில்லைங்க.
1: அது 3 மாசத்து வரைக்கும் எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி விட்டா போதுங்கண்ணா?
0: அது நெட்டின போது ஒரு தண்ணி விட்டா ஒரு 10 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டா போதுங்க 3 மாசத்து வரைக்கும். அப்புறம் வெயில் இருந்தால் அப்புறம் வாரம் ஒருக்கா விட்டுறது தாங்க. அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு இருக்கணுங்க வெயிலுக்கு.
1: இப்போ பொட வந்ததுக்கு அப்புறமா அதிகமாக தண்ணி விடுவோம்?
0: இல்லை, பொட வராதுக்கு முன்னாடியே 3 மாசத்துக்கு மேலே நல்லா விடுவோனுங்க. அப்பத்தான் சீக்கிரம் வருங்க வாழை, ஈல்டு வருங்க. இல்லைன்னா ஈல்டு குறையுங்க.
1: இப்போ பொட வந்ததுக்கு அப்புறம் தண்ணி அதே அளவு விடுவோனுங்களா இல்லை கம்மி பண்ணிக்கலாங்களா?
0: பொட வந்ததுக்கு அப்புறம் விடுவோனுங்க தண்ணி,
1: அதே மாதிரி விடுவோம். அந்த ஃபர்ஸ்ட் 3 மாசம் மட்டும் 10 நாளைக்கு ஒரு விட்டா போகுது,
0: அப்புறம் நல்லா விடுவோனுங்க.
1: ஆனால் இதுக்கு உரம் வைக்கிறத பற்றி சொன்னீங்க, பொட வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த உரம் கொடுக்க தேவையில்லைங்களா?
0: பொட்டாசும் சல்பேட்டும் கொடுக்கலாங்க.
1: அது எத்தனை நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கலாங்கண்ணா?
0: அது ஒரு ட்ரிப் போட்டா போதும்,
1: பொட வந்தா போதும் காய் நல்லா ஊறி. நம்ம வாழை பொறுத்த வரைக்கும்னா வாழை நெட்டுற கால் வேணும் இல்லைங்களா?
0: வாழை நெட்டுற பிரச்சனை இல்லைங்க, புளிதோன் நெட்டுற காஞ்சிருவாங்க.
1: அறுப்பீங்கன்னா
0: அது ஒரு 20 நாளைக்கு இருக்க அறுக்கணும். நம்ப விட்டாலும் வாழை டெவலப்
1: ஆகாதுங்க.
0: அப்புறம் உங்களுக்கு நம்ம பெருசாயிட்டா கண்ணு மறுபடியும் சேல்ஸ் பண்ண முடியாதுங்க. சிறுசுலேயே அறுத்தறத்து விட்டோம், நம்ம வாழை வெட்டினதுக்கு அப்புறம் எல்லாம் புடுங்கி வித்து போடலாம். கண்ணு பெரிய கண்ணாயிட்டா வாங்க மாட்டேன்.
1: இப்ப நம்மளுக்கு வந்து வாழை வெட்டினது போக கண்ணு விற்கிறதுலயும் இதுல ஒரு காசு இருக்குதுங்க.
0: கண்ணு விற்கிறது உழ போட்டுருக்கேதாட்டுங்க நாம் நெட்டிருந்து போக.
1: அப்போ நம்மளுக்கு உழவு செலவு இந்த கண்ணு வந்துருது.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8222464549
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். ஏறும் ஊரும் உழவர் அனுபவம். நேந்திரன் வாழை சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் லக்ஷ்மிகாந்த் அவர்களுடன் நேர்முகம்.
1: வாழை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நோய் தாக்குதல் இருக்குங்கண்ணா?
2: வாழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புடை வந்ததுக்கு அப்புறம் கூன் வண்டு வருங்க, அதை

0: பார்த்து மெயின்டெனன்ஸ் பண்ணா போதுங்க, நோவுன்னு அதிகமா வராதுங்க. வாழைக்கு
1: நேந்திரைக்கு மத்த வாழைக்கெல்லாம் மாறு இல்லையாங்கண்ணா. இது
0: அது கதலின்னா தாகாதுங்க, வில்ட்டுன்னு அது ஒரு பயங்கரமான நோவுங்க, காயே வராதுங்க. வாழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேந்திரைக்கு நோவு வராதுங்க, வந்தா சருகு நோவு வருங்க. அந்த கோடைக்கால டைமுக்கு அவ்வளவுதானுங்க. வாழை பொறுத்துங்க, அந்தந்த வெரைட்டி பொறுத்து நோவு மாறுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நேந்திரத்தை பெஸ்ட்டுங்க. காட்டும் காலியாயிருங்க, காசு மாயிருங்க.
1: இப்போ காத்துக்கு சிக்காம வாழை போடணும் இல்லையாங்க.
0: ஆமாங்க,
1: இந்த காத்து டைம்ல எல்லாம் வாழை இருந்தா எப்படிங்க அந்த வாழை காப்பாத்தலாம்?
0: நம்ம காத்து வந்துட்டு அதை காப்பாத்துறது கஷ்டம்தாங்க.
1: இப்ப இந்த பெல்ட் எல்லாம் போட்டு இழுத்து கட்டுறாங்க, குச்சி வைக்கிறாங்க, அதெல்லாம்
0: குச்சி வச்சா ஓரளவுக்கு நிக்குங்க பெல்ட் படம். உங்களுக்கு நம்ம காத்து வந்தா என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பயங்கர காத்து, ஒரு அளவுக்கு வந்தா குச்சி வச்சா நின்றுங்க. வாழை நல்லா வந்தா ஒண்ணுமே தேவையில்லைங்க, ஸ்ட்ராங்கா இருந்தா நின்னுக்குங்க. நம்ம சும்மா அந்த வேறு அழுகல அது மீது வந்தாத்த உளுந்துருங்க.
1: வாழை திறனா இருக்கும்,
0: திறனா இருக்கும். காடு நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி நட்டிட்டா ஒண்ணுமே தேவையில்லைங்க, வாழை திறனா நிக்குங்க.
1: ஆனா நம்ம நெட்டும் போது அது காத்துக்கு சிக்காத மாதிரி அந்த
0: அட்ஜஸ்ட் பண்ணி
1: நட்டிக்கோணும்,
0: பட்டம் பாத்துங்க.
1: அதாவது நம்ம எந்த அளவுக்கு இதுல ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். வாழை பொறுத்த வரைக்கும்னா எந்த டைம்ல ரேட் நல்லா இருக்குங்கண்ணா?
0: அது அந்த ஓனத்துக்கு வருங்க ரேட்டு சொல்றக்கு இல்லைங்க. போன வருஷம் கடைசியில் நல்ல விலைங்க, 60 வரைக்கும் போச்சுங்களே ஓன முடிஞ்சு.
1: உங்களுக்கு ஒரு கிலோ எத்தனை ரூபாய்க்கு வித்தா, குறைஞ்சபட்சமா எத்தனை ரூபாய்க்கு வித்தா கட்டுப்படியாகுங்கண்ணா?
0: எப்படி இருந்தாலும் 20 ரூபாய்க்கு வித்தாலே கட்டுப்படியாங்க, 30-40 போனாத்தான் நல்ல லாபம். வாழைக்கு செலவே ஒரு 15 ரூபாய் வந்துருங்க எப்படி இருந்தாலும்
1: ஒரு வாழைக்கு.
0: புடுங்கி நட்டுறக்கு 5 ரூபாய், அப்புறம் உப்பு களை அது இது
1: அந்த நம்ம நட்டுறதுல இருந்து வெட்டுற வரைக்கும் சொல்றீங்க. அப்ப நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 20 ரூபாய்க்கு
0: மேல போனாத்தே லாபம்.
1: நீங்க ஒவ்வொரு வருஷமும் நேந்திர வாழை போட்டு இருக்கிறீங்கன்னா இது வரைக்கும் நீங்க அதிகமா எத்தனை ரூபாய்க்கு வித்திருக்கீங்க?
0: அதிகமா என்ன, 55 ரூபாய்க்கு வித்திருக்கிறீங்க.
1: குறைவானாங்கண்ணா?
0: குறைவானா 23 ரூபாய்க்கு வித்திருக்கிறோம்.
1: அப்போ நீங்க கரெக்டா திட்டமிட்டு பண்றதுனால நட்டத்தை சந்திக்கல.
0: ஆமா, நட்டத்தை சந்திக்கலைங்க. உங்களுக்கு விவசாயத்தை பொறுத்தவரை வரைக்கும் சும்மா ஹார்ட் ஒர்க் பண்றதை விட பட்டம் பார்த்தும் பண்ணணும். ரேட்டு கிடைக்கிற பக்கம் போனா அது 2 காசு பாக்கலாங்க.
1: அதனால நாம கரெக்டா யோசனை பண்ணி பண்ணா நட்டம் வராது.
0: நட்டம் வராதுங்க, எப்பவுமே நட்டம் வராதுங்க. யோசனை பண்ணி பண்ணா எப்பா சொல்ற தடவைக்கு ஆகிறதுன்னு கையிலிருந்தும் லாஸ்.
1: வெங்காயம்
0: பண்ணலாங்க,
1: இந்த வையாசி பட்டம் எல்லாம் போடலாங்க,
0: இல்ல தை பட்டம் கார்த்திகையில் போடலாங்க.
1: 3 மாசத்துல எடுத்துட்டு
0: பெட் கட்டிடலாம். தட்டக்காயெல்லாம் போடுவாங்க ஊடு வயிறா, அதைய போட்டா உங்களுக்கு ஆளுட்டு பண்றது ரிஸ்குங்க. அதுக்கு மொட்டை கோசமே வெங்காயம் பரவாயில்லைங்க. உங்களுக்கு மொட்டை கோசம் நட்டுனா சத்தம் ஆயிருங்க வாழைக்கு, பெட் கட்டி விட்டுருலாங்க, வாழை நல்லா வருங்க. மெயின்டெனன்ஸ் ஈஸிங்க மொட்டை கோசு. வெங்காயம் போடலாங்க, ரேட் இருந்தா காசாகுங்க. வெங்காய காட்டிலையும் வாழை நல்லா வருங்க, அது 3 மாசத்துல புடுங்கிட்டு பெட் கட்டி விட்டுருலாங்க. முட்டை கோசம் வெங்காயம் 3 வயிறுக்கு பெஸ்ட்டுங்க.
1: வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பட்டத்துலீங்கன்னா ரேட் நல்லா கிடைக்கும்?
0: அது சொல்றதுக்கு இல்லைங்க, எந்த பட்டம் வேணாலும் கிடைக்கும். ஒவ்வொரு தடவைக்கு சித்திரக்கணிக்கு வருதுங்க, ஒரு தடவைக்கு தை மாச ரேட் வருதுங்க, ஒரு தடவைக்கு வையா சியானில வருதுங்க.
1: அதனால அது நிலைய சொல்ல முடியாது.
0: நம்மளது வெங்காயம் போடுறது இல்லைங்க அதிகமா,
1: எப்பவும் மொட்டை கோசு
0: தேங்க.
1: நேந்திரங்காயை பொறுத்த வரைக்கும்ங்கண்ணா வியாபாரிக்கு எங்கிருந்து வராங்கண்ணா?
0: வியாபாரி இங்கேயே லோக்கல்லயே இருக்கிறாங்க நிறையங்க.
1: அப்ப இங்கெல்லாம் வாங்கி
0: நகரத்துல இருந்து வருவாங்க, தாளவாடையிலயும் இருக்கிறாங்க, சிக்கோலையிலயும் இருக்கிறாங்க.
1: நீங்க எப்படிங்க ரெகுலரா ஒரு வியாபாரி அப்படின்னு வச்சுக்குவீங்களா, இல்ல யார் அதிக ரேட் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பீங்களா?
0: ரெகுலரா ஒரு வியாபாரி இருக்கிறாங்க, அப்புறம் இப்பத்தான் எல்லாம் வந்துருதுங்களா ரேட்டு, கம்மியா கொடுக்கறதுக்கு வழி இல்லைங்க. எல்லாம் போன்லயும் வந்துருதுங்க, ஒரு போன் அடிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களே கம்மியா சொல்ல மாட்டாங்க.
1: குறைவா வியாபாரி இருந்தப்ப அவங்க சொல்றது
0: ரேட்டுங்க. இப்போதே எல்லாம் நிறைய ஆயிட்டாங்களே, வெட்டாததுக்கு முதல்ல என்ன ரேட்டுங்கிறத வச்சுங்கண்ணாமா, அதனால கம்மியாக சொல்ல மாட்டாங்க.
1: இவங்க எல்லாம் வாங்கி எங்கெங்கண்ணா கொண்டு போறாங்க?
0: மெயினாக கேரளாவுக்கு தான் போவாங்க.
1: நேந்திரை பொறுத்த வரை கேரளாத நேந்திர வாழை போடுறீங்க இல்லைங்கண்ணா, இதுலேயும் ஏதாவது வெரைட்டி இருக்குதாங்கண்ணா?
0: 2-3 வெரைட்டி இருக்குது.
1: நேந்திரன்லயே
0: மஞ்சேரி ஒன்று இருக்குதுங்க, தேனி நேந்திரை ஒன்று இருக்குதுங்க, லோக்கல் நேந்திரை ஒன்று இருக்குதுங்க.
1: நீங்கள் எதுங்கண்ணா ஓடுவீங்க?
0: நம்மளுக்கு மஞ்சேரி தான் பரவாயில்லைங்க, லோக்கலும் நல்லா வரும், 1 மாசம் லேட் ஆகுங்க. மஞ்சேரியிலயுமே 2-3 இருக்குதுங்க, அது பார்த்து போடணுங்க.
1: அது

0: சப் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் என்னங்கண்ணா வித்தியாசம்?
1: உங்களுக்கு மஞ்சரின்னா ஒரு சீக்கிரம் வந்துருங்க, கொஞ்சம் மலன்காட்டுலேயும் மருங்க. லோக்கல் நேந்திரன்னா வெள்ளை குறுத்து வந்துருங்க மலன்காட்டில்.
0: இப்போ நீங்கள் வந்து மஞ்சேரி தான் போடுறீங்க?
1: மஞ்சேரி தான் போடுறோங்க, தேனி மஞ்சேரி மஞ்சேரி.
0: ஓ, அதுலேயுமே ரெண்டு வெரைட்டி இருக்குது. இப்போ தேனி மஞ்சேரின்னா எங்கிங்கண்ணா? தேனியில்தான் அது அதிகமாக விளையுங்களா?
1: அங்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்களான்னு முதல்ல, இப்ப இங்கேயே இருக்குதுங்க நிறைய.
0: ஆனா அதோட தாய் வீடு தேனி.
1: தேனி, ஆமாங்க. அப்புறம் இப்பெல்லாம் பாக்கெட் கண்ணு வருதுங்களே, அது நல்லா ஈல்டு வருதுங்க.

0: அங்கிருந்தே கொண்டு வந்திருப்பாங்களான்னு முதல்ல, இப்ப இங்கேயே இருக்குதுங்க நிறையா.
1: ஆனா அதோட தாய் வீடு தேனி.
0: தேனி ஆமாங்க. அப்புறம் இப்பெல்லாம் பாக்கெட் கண்ணு வருதுங்களே, அது நல்லா ஈல்டு வருதுங்க. முதல்லயே ஆர்டர் கொடுக்கணுங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணுக்கு 25 ரூபாய்க்கு பயிறு நெட்டுறதீஸ் பொம்பளையால் விட்டே நெட்டிக்கலாங்க மிஷினில் குழி தோண்டி. அப்புறம் உங்களுக்கு அது நல்லா வருதுங்க, 15-20 கிலோ வரைக்கும் வருதுங்க.
1: இப்போ இதெல்லாம் நர்சரியில் நம்ம ஆர்டர் கொடுத்து பண்ணணுங்க.
0: இது நல்ல கண்ணா இருந்தால் நம்மள்டையும் நெட்டிக்கலாங்க, பாக்கெட் கண்ணு வேணும்னா நர்சரிக்கு தான் சொல்லணுங்க.
1: இப்ப நம்ம தோண்டி நட்டுறதுக்கும் பாக்கெட்ல நர்சரியில இருந்து வாங்கி நட்டுறதுக்கு என்ன வித்தியாசங்கண்ணா?
0: அது நல்லா வருதுங்க, ஒரு 4-5 கிலோ அதிகமா வருதுங்க.
1: அதாவது நம்ம தோண்டி போடுறத விட
0: நம்மளதும் நல்லாத்தே வருதுங்க. மொத்தல ஒரு 2 கிலோ எச்சா வருதுங்க அது.
1: அப்படின்னா அதுல என்னங்கண்ணா ஸ்பெஷலு?
0: பயிர் கிராஸ் பண்ணி எடுப்பாங்களா என்னன்னு தெரியலீங்க. மொத்தல அது நல்லா வருதுங்க. அப்புறம் அதுலயே தோண்டி நட்டுக்கலங்க நாம, ஒரு தடவை வாங்கினா
1: அது அதே மாதிரி வருதாங்க. நம்ம மறுபடியும் அதுல இருந்து நாம எடுக்கிறது
0: நல்லா வருதுங்க. ஒரு தடவை நெட்டினா நல்லா வருதுங்க, திருப்பி திருப்பி நெட்டினா வராதோன்னுமோ. நம்ம ஒரு தடவை நெட்டிக்குதுங்க.
1: அண்ணா, நேந்திரம் வாழை சாகுபடி பத்தி உங்களோட அனுபவங்கள் எல்லாம் எங்க கூட பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி.

0: அனுபவம். இன்றைய நிகழ்ச்சியில் நேந்திரன் வாழை சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் லக்ஷ்மிகாந்த் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன
4: தெரியுமா?
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
5: மார்க்கா சொல்லு.
3: டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
5: சூப்பர்.
3: டோன்ட் மிஸ் இட்.

தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு

Go, go, go, go, go.

மம கம ம கம ம கம கர சம தனி ர க ம த க ம க ர ச மம கம ம கம ம கம கர சம தனி ர க ம த க ம க ர த நி நி த நி நி த நி நி ம ர

0: ஏ ஆகாஷ்வாணி தில்லி கா இந்த பிரஸ் சேனல் ஹே ஒரு
1: இன்னும் சில நொடிகளில்
2: நேர்களை மத்தியாலய 999 கிலோ ஹெட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. 6 மணிக்கு குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனாரின் தெளிவுரையுடன். குரல் எண் 97 அதிகாரம் இனியவை கூறல். 6:10 இணைதானும் நல்லவை கேட்க. 6:15 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 7 மணிக்கு உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பூமா அவர்கள் வழங்கும் உரை. 7 மணிக்கு மதுரை கீதம். 7:25 சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்புதே. அதனைத் தொடர்ந்து அரங்கிசை நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு. 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். பகல் 12 மணிக்கு சங்கீத சாரல். 12:50 சேர்ந்திசை மெல்லிசை பாடல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். 1:55 பாடல் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். பிஎம் வித்யலட்சுமி திட்டம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்ட மேகனா அவர்கள். 3 மணிக்கு நிகழ்ச்சிகளின் ஒளிபரப்புகள் முடிந்து மீண்டும் ஒளிபரப்பு 5:30 தொடரும். 5:30 திரையிசை. 6:10 பாமாலை. 6:40 முல்லை வனம். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் வேங்கை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். 8 மணிக்கு மனோரஞ்சிதம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 நாடக திருவிழா 2026. 9:30 திரை கானம். 10:00 அரங்கிசை. நேர்களே இவை மத்தியாலை 999 கிலோ ஹெட்ஸில் நாளை நமக்காக காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

மத்தியாலை 990 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை அதிகாலை 5:51 ஆரம்பமாகும். ஜெய்ஹிந்த்.